5:46. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எங்கும் சிவமே எனும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை

0: ஒரு மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இனி ஏனைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலியில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம். 11:00 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.
1: திஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி இப்ராஹிம். Self-enumeration for Census 2027 will begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir and continue till August 31. Director, Census Operations for Jammu and Kashmir and Ladakh, Amit Sharma, said the exercise will allow residents to digitally provide their details ahead of the door-to-door population enumeration scheduled from September 1 to 30. He said the population enumeration would cover around 40 questions relating to demographic details, fertility, occupation and other aspects, with caste also being included this time. He added that residents in identified snowbound areas across 16 districts of Jammu and Kashmir and people across Ladakh have been urged to complete the self-enumeration within the stipulated period. Mr. Sharma said the reference date for Ladakh has already been notified as October 1, 2026 at midnight, while for the rest of the country, including the plains and remaining areas of Jammu and Kashmir, it is expected to be March 1, 2027, subject to notification. He said special establishments in Ladakh, including the military, ITBP and Air Force, will also be covered during the second phase of the census. The National Testing Agency, NTA, has announced a retest for 3 papers of the UGC NET examination, English, Commerce and Sociology, following complaints about several errors in these papers. NTA said the English paper will be held on 9th September from 9 a.m. to 12 noon in Shift 1, while the Commerce paper will be conducted the same day from 3 p.m. to 6 p.m. in Shift 2. The Sociology paper will be held on 10th September from 9 a.m. to 12 noon in Shift 1. The NTA had conducted the UGC NET June 2026 examination from 22nd to 30th June across 87 subjects for the award of Junior Research Fellowship, eligibility for Assistant Professor and admission to PhD programs. NTA had formed a committee to inquire into and look into these errors. The committee recommended that, in the interest of holding a fair and error-free examination, these 3 papers should be reconducted. Air India has announced that all its flights to and from Vishakhapatnam will operate from the new Aluri Sitarama Raju International Airport at Bhogapuram from today, using the existing airport code VTZ. Air India informed that the airline will continue to operate 14 weekly flights between Bhogapuram and Delhi, providing convenient connectivity to major domestic and international destinations through its hubs. spread over 77,342 square meters.

0: The new terminal offers enhanced passenger comfort and operational efficiency. It has 22 check-in counters, 18 self-baggage drop units, advanced screening systems, modern baggage handling facilities and 7 aero bridges for a seamless passenger experience. In Jharkhand, students protesting against irregularities in state's recruitment examinations burnt effigies of Chief Minister Hemant Soren, Congress leader Rahul Gandhi and RJD leader Tejaswi Yadav in Ranchi yesterday. Students raised slogans against the state government and reiterated their demand for the cancellation of JPSC and JSSC examinations, alleging irregularities in the recruitment process. The protesters have also announced plans to gherao the Chief Minister's residence on 20th of this month. Meanwhile, the state government made another attempt to resolve the issue through a dialogue and invited the protesting students for talks at 2 p.m. today. The BWF Badminton World Championships will begin today at Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Indian shuttlers will begin their campaign on the opening day today. In the women's singles, former world champion and 9th seed PV Sindhu will be up against Sophia Noble of Ireland, while the women's doubles duo of Teresa Jolly and Gayatri Gopichand will face Paula Lopez and Lucia Rodriguez of Spain in the first round. In the evening, Indian debutant Ayush Shetty will face world number 1 and defending champion Shi Yuqi of China in the men's singles category. In the men's doubles discipline, the ace Indian duo and 5th seeds Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty have already proceeded to the second round after receiving a bye. Meanwhile, the Indian duo of M.R. Arjun and Hariharan Amsakarunan will take on the Irish duo of Scott Gilley and Paul Reynolds. In the mixed doubles category, 15th seed pair of Dhruv Kapila and Tanisha Krasto have also proceeded to the round of 32 after a bye. In men's cricket, India will resume their first innings at the overnight score of 460 for 9 on day 3 of the first test match of the series, the Gal International Stadium in Sri Lanka today. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ள

0: கண்டுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: உள்ளத்தில் மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கோரும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்
3: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்
4: சூதாட்ட கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
3: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்
4: சூதாட்ட கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

விட மேலானது அவமில்லை, திருப்தியை விட மேலான இன்பமில்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமில்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை. பொறுமை, இரக்கம், திருப்தி போன்ற மேலான குணங்களுடன் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலையாய். நேரம் 6:16:30. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்க

0: கடை நாகர்கோயில்.
1: நேரம் 6:28. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருப்பவர் MS விஸ்வநாதன்.

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

நேரம் 6:37:30. குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக நாகூர் இ.எம். ஹனீஃபா பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: டக் டக்.
2: யாரது?
1: நான் தான்.
2: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது நினைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
5: இல கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பளவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
4: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள

0: விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30-ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு

0: குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் பி சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 20 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 32 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:56.
3: கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசாக மேகமூட்டத்துடனும் காணப்படும். மழை குறைவாக இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழமரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்கள் வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மாநில திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இசேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதற்கு முன்னர் பதிவு செய்த விவசாயிகள் அதே விவசாய அடையாள எண்ணில் வேறு பகுதியில் தங்களுக்கு இருக்கும் பிற நிலங்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதே அடையாள எண்ணில் இணைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒற்றை சாளர முறையில் அனைத்து துறை பயன்களை பெறவும், கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறவும் PM கிசான் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற இதர மத்திய மற்றும் மாநில திட்டங்களை பயனடையவும், தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கவும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தரவுகள் வழங்கப்பட்டு இதன் அடிப்படையிலேயே திட்ட பயன்கள் வழங்கப்படும். PM கிசான் நிதி உதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண், வங்கிக் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும். இ சேவை மையத்தினை அணுகி இ KYC விவரங்களை பதிவேற்றம்

0: செய்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் மாதம் 17-18 ஆகிய தேதிகளில் அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெறும். விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 80வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றிய மாவட்ட ஆட்சியர் 44 பேருக்கு 14.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குமரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் உயர்வடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்பவர்களும் தலைக்கவசம் அணிய வேண்டும், விதி அமலுக்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றினார். இவ்விழாவில் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, குமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 44 பேருக்கு 14.12 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த துணை போலீஸ் உப்பிரண்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 98 பேருக்கு பதக்கங்களும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 500 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுதந்திர தின விழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குமரி மாவட்ட ஆட்சியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் உரையாற்றுகையில் மக்களின் சீரான ஒத்துழைப்புடன் குமரி மாவட்டத்தில் 1000 ஆண்களுக்கு 1010 பெண்கள் என்ற அளவில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் உயர்ந்துள்ளது, மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் பெண் குழந்தைகளை 18 வயதுக்குள் திருமணம் செய்து வைக்காமல் அவர்களுக்கு உயர்கல்வி வழங்கி வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். கிராம சபை கூட்டத்தில் மகளிர் திட்டம் திட்ட இயக்குநர், மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தில் விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் போக்குவரத்து விதி மீறலில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தின் ஓட்டுநர் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் கூறுகையில், விபத்துகளை தவிர்க்க போலீசார் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், மீறுவோர் மீதான அபராதம் மற்றும் நடவடிக்கை பற்றிய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: மாமா என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:05. இனி கேட்கலாம்
10: முற்றத்தில் இன்று.
11: வாங்க வாங்க வாங்க.
12: ஏய் எங்க அண்ணே, வரக்கூடிய ஆட்களை வரவேற்கிறத விட்டுட்டு கைகளை பாக்காரு, ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரில பாக்காரு.
11: அத குடிச்சிட்டு போங்க.
12: பேண்ட் பாக்கெட்ல இருக்கக்கூடிய
11: அவங்க வரலையா?
12: ரூபாய
11: கிளவுலயே
12: எடுத்து
11: நல்ல
12: சட்டு பாக்கெட்ல வைப்போம். வெள்ளை சட்டை வேற போட்டு.
11: ஏ அப்ப என் தம்பி வாராம போலுக்க, குடும்ப சைதம் இல்ல வாரா? ஏ தம்பி சிவா, என்னப்பா இவ்வளவு நேரம்? அதிகாலையிலே வந்திருக்கலாமா? டிஃபன் அங்க முடிச்சிருக்கலாமா?
12: எவ்வளவு கௌரவமா நம்மள வச்சிருக்காரு. பைய கவரை கீழே
11: தூக்கி போங்க.
12: அவருடைய
11: பாத்துக்கிடுங்கம்மா.
12: இன்னும் நல்ல நம்ம
11: நிறைய கூட்டங்கள் வந்துட்டு இருக்கும்.
12: குடும்ப
11: சைதம் முன் வரிசையில இருக்கணும். என்னப்பா? வாங்கம்மா வாங்க.
12: ஏய் என்ன வாசனை பாரம்மா, இங்க அடிக்கக்கூடிய வாசனைய பார்த்தா மீன், முட்டை, இறைச்சி எல்லாம் வச்சிருப்பாரு போல இருக்க. ஏய் என்னெல்லாம் சொல்லு, வாப்பா சாப்பிட போனியா?
11: இதான்
12: சமயம் பிர, உனக்கு யோகம் நினைக்கேன். வாழ வாழ பைய சாப்பிட்டு வந்துரும்.
11: தம்பி
12: இவர் கூப்பிடுறத பார்த்தா இப்ப சாப்பிட விட மாட்டாரு போல இருக்க.
11: தம்பியை தான் கூப்பிட்டேன். என்னப்பா சாப்பிட தானப்பா? அத சொல்லதுக்கு தான்ப்பா வந்தேன். போப்பா போப்பா, குடும்ப சைத போய் இருந்து சாப்பிடு.
12: ஏய் மெனு பாரு, நம்ம கனவெல்லாம் தகர்ந்து போச்சம்மா. காளான் பிரியாணியா, காளான் சூப்பா, காளான் வறுவலா, இது என்னமா போட்டிருக்கு? காளான் ஆம்லேட்டா? இவ்வளவு பெரிய விழாவில காளான வச்சிருக்காரு. காளான் வாசனை அடிக்கிறத பார்த்தா என்னமோ ஏதோ இல்ல நினைச்சிட்டு இருந்தோம். இதுல என்ன சத்து இருக்க போகுது? இத போய் ஒரு அவசர வீட்டுல வச்சிருக்காரு. ஏமா இந்த பையல இந்த பிள்ளைய கூட்டிட்டு போ, அதுல போய் சாப்பிடு. அண்ணனை முதல்ல பாக்கணும், என்ன சாப்பாடு வச்சிருக்காரு முதல்ல கேட்டுட்டு வாரம்மா.
11: என்ன சொல்ற, எல்லாரும் உயர்வா பேசுறாங்களா? காளான்ல வித்தியாசமான பதார்த்தங்களை வச்சத உங்களையும் பாராட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ வந்து சொல்றது. போப்பா.
12: ஓய் இங்க தள்ளி வாரம்.
11: என்னன்னு தெரியலையே, என் தம்பி வித்தியாசமான வார்த்தையெல்லாம் விடுதான், நம்மள வேற ஏதாவது சொல்லிடக்கூடாது. என்னப்பா தம்பி
12: இது என்னதாக்கும்? இது ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு பண்ணி.
11: ஆமா, அதுல என்ன குறவு?
12: அதுல சாப்பாடு இல்லன்னு.
11: ஏய் வாசனை எப்படி இருக்குது?
12: வாசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு, அதுல என்னவோ சத்து இருக்கு.
11: தம்பி இன்னைக்கு இறைச்சியினுடைய இழுப்பு, முட்டையினுடைய இழுப்பு, மீனினுடைய இழுப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற?
12: ஏய் நம்ம வேற தெரியாம வாய் விட்டுற போல இருக்க. நிறைய சைவ பிரியர்களுக்கு ஒரு அசைவ உணவை சாப்பிட்டது மாதிரியான உணர்வை ஏற்படுத்துறது மாதிரி இந்த காளான் உணவு இருக்கும்னு சொல்றாரு.
11: புரியுதா? நீ மனுஷன் நினைக்க தெரியுதுப்பா. காளானுடைய தன்மை புரியுதா? இப்போ
12: பக்கத்துல காளான் கடை வச்சிருந்தவங்க எல்லாம் வசதியா இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணமா?
11: என்ன காரணமா? காளான்ல இருக்கக்கூடிய சத்துக்களுடைய தன்மை உனக்கு தெரியுமா? இப்படி
12: ஏன் சத்தம் போடுற?

0: உமக்கு விழாவில் உள்ள டென்ஷனை என்கிட்ட காமிச்சுக்கிறார்.
1: வாங்கிட்ட காட்டுறனா எவ்வளவு வேலைகள் கிடக்குது, புடிச்சு இழுத்துட்டு வந்து சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த சாப்பாட்டினுடைய தன்மை உனக்கு புரிய வைக்கணுமே. இந்த காளான்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா?
0: சொல்ல போய். அப்படி என்ன சத்து இருக்கு?
1: செலீனியம் அப்படிங்கறது இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, காப்பர் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு.
0: இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்கா? நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தது எல்லாம் தகர்ந்து போச்சே அப்படின்னு உங்ககிட்ட ஆவேசத்துல வந்தம்னு நீங்க சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு அப்படியே கோபத்துல வந்த என்ன சாந்தமாக்கிட்டீங்கன்னு.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குவரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:10. நமது குமரி பண்பலை 101 இனி
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுதமொழிகள் கேட்கும் நேரம்.
4: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
5: இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம் இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு மஞ்ச காட்டு மைனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: கௌஷி நடாஷா.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
6: நாகர்கோயில்
5: இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் சொல்லி தர போறீங்க?
6: ரைம்ஸ்.
5: ரைம்ஸ் சொல்லி தர போறீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்களா?
6: எங்க வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க.
5: அவங்க பேர் சொல்லுங்க.
6: எங்க அம்மா பேர் வானுமதி, எங்க அப்பா பேர் ராஜேஷ்.
5: அப்படியா? சரி, ஓகே. இந்த சொன்னதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா ரொம்ப பிடிக்குமா? எதனால?
6: என்ன கேட்டால் வாங்கி தருவாங்க அம்மா. அப்பாவும் அம்மா பிடிக்கும்.
5: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல போறீங்க?
6: ரைம்ஸ்
5: சொல்லுங்க.
6: கேரிங் பாலூன் நீந்திருக்கேன், ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ பாலூன் மேட்ச் ஃபிரண்ட் ஃபில்லோ, ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ பாலூன் மேட்ச் ஃபிரண்ட் ஃபில்லோ.
5: சூப்பரா அழகா சொல்லியாச்சு. அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க?
6: குட் ஹேபிட்.

0: அல்லவா ருடால்ப் பில்ஃபோர்ட்.
1: அழகா குட் ஹேபிட் சொல்லிட்டீங்க. இதுல எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க?
0: எல்லாமே
1: ஃபாலோ பண்றீங்களா? சரி, நம்ம செல்லக்குட்டி கௌஷி பெரிய பொண்ணா வளர்ந்த பிறகு அவங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் என்ன?
0: டாக்டர் ஆகுவேன்.
1: டாக்டர் ஆகுவீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு.
1: அப்படியா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: Thank you.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நியூரோபதி எனப்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். இது உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு பகல் மணி 1:10 வலம் வர இருக்கு. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நேரலையில உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? புதுமண தம்பதியாய் புகுந்த வீடு சென்ற உங்களின் நினைவுகள். இந்த தலைப்புல நேரலையில பங்கேற்று தோழிகள் பேசலாம். மறந்துடாதுங்க தோழியரே, இன்னைக்கு பகல் மண் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதுல புதுமண தம்பதியாய் புகுந்த வீடு சென்ற உங்களின் நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல நேரலையில மறக்காம பங்கேற்று பேசுங்க. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஒய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய

0: புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்தாடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
4: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யார பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
3: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
5: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து

வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2,00,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 101 குமரி பண்பலை 101.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870190870.

பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடைவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. பிளாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 5:30 ஜபமாலை, மாலை ஜபம், மாலை 6 மணிக்கு கூட்டு திருப்பலி. நாகர்கோவில் புதுகுடியிருப்பு புனித ஆரோக்கியநாதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, திருவிழா திருப்பலி மற்றும் நாளை காலை 6:30 திருப்பலி. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது அனைத்து தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்யும் மிக சிறந்த முயற்சியாகும். இதன் மூலம் திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் மற்றும் பரிசுகளை வழங்குவது இந்த போட்டிகளில் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் வரும் 31ஆம் தேதி வரை tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளுடன் இந்த ஆண்டு வில்வித்தை, உஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டரிங், நீர் விளையாட்டுகளான கயாக்கிங் மற்றும் கெனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர்களும், இளங்கலை 1ஆம் ஆண்டு முதல் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவ மாணவியர்களும், பொதுப்பிரிவு அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களான நிரந்தர பணியாளர்களுக்கும் விளையாட்டு

0: போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. மாவட்ட மண்டல அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்படும். மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா ரூபாய் 75,000, இரண்டாம் பரிசாக தலா 50,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக தலா 25,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. எனவே மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க tncmtrophy.sdat.in என்ற இணையதள முகவரி மூலம் முன்பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாத 31ஆம் தேதி ஆகும். இணையதளம் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 7401703507164562 மற்றும் 0465226620 என்ற தொலைபேசி எண்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் தோவாளை வட்டத்தில் வரும் 19ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு துவங்கி 20ஆம் தேதி வரை காலை 9 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரும் 19ஆம் தேதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே தோவாளை வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
5: இன்றைய குறுஞ்செய்தி. ஆஹா, காலை நேரத்தில் ஒரு வேளையும் செய்யாமல் இப்படி ஆற அமர அமர்ந்து காபி குடிப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது.
6: இந்த மந்திரியார் அரசவையில் இருந்து வேலை பார்ப்பதற்கு பதிலாக அமர்ந்து காபி குடித்துக் கொண்டிருக்கிறார். இன்று கையும் களவுமாக பிடித்து விட வேண்டியதுதான் மந்திரியாரை.
5: மன்னர் வந்து விட்டார், உடனே சாப்பிட்டு முடித்து குடித்து விட வேண்டும்.
6: மந்திரியாரே, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்? அரசவையில் வேலைகளை கவனிப்பதை விட்டுவிட்டு காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறீர், அதுவும் எனக்கு தெரியாமல், எனக்கு தராமல்.
5: காஃபியா? நானா? இல்லையே மன்னா.
6: இல்லை இல்லை இல்லை இல்லை, உமது கைகளில் கோப்பையில் காஃபி வைத்து குடித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்.
5: மன்னா, தங்களுக்கு சந்தேகம் என்றால் இதோ என் கைகளை பாருங்கள், எனது கைகளில் கோப்பையே இல்லையே.
6: கோப்பை இல்லையா? அட, ஆமாம், கோப்பை இல்லை, எனது கண்களால் நேரடியாக பார்த்தேனே. இப்போது அந்த கோப்பை எப்படி காணாமல் போனது?
5: மன்னா, தங்களது கண்களில் கண் பார்வை சரியில்லை என்று நினைக்கிறேன், அரண்மனை வைத்தியருடன் செக்அப் செய்து கொள்ளலாமே.
6: என்ன, எனக்கு பார்வை சரியில்லையா? ஒருவேளை இருக்குமோ? ஆனா

0: கண்களால் பார்த்தேனே. என்னடா இது, இந்த 73 வந்த சோதனை இருக்கு ஆனா இல்லை. ஆஹா, எனக்கு பித்து பிடித்து விடும் போல் இருக்கிறதே. சரி, நான் போய் வருவதற்குள் அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து வையும்.
1: அப்படியே ஆகட்டும் மன்னர் வேந்தே. அப்பாடா, மன்னர் போய்விட்டார். ஆஹா, என்ன சுவையாக இருந்தது அந்த காஃபி. அந்த கோப்பையில் காஃபியை மீண்டும் ஊற்றி எடுத்து ஒரு கப் குடிப்போம். ஆஹா,
0: மந்திரியாரே, இதோ இருக்கிறது, இதோ இருக்கிறது உமது கையில் கோப்பை. உமை கையும் களவுமாக பிடித்து விட்டேன். இப்போது என்ன கூறப்போகிறீர்? என்ன இது, பாரி கோப்பை தான் உமது கையில் இருக்கிறது, மீறி கோப்பையை காணவில்லை. அதற்குள் எலி கடித்து சாப்பிட்டு விட்டதா?
1: மன்னர் பார்த்து விட்டாரே, இனி மறைக்க முடியாது. மன்னா, அந்த கோப்பையை எலி கடிக்கவில்லை, நான் தான் கடித்து சாப்பிட்டு விட்டேன்.
0: என்ன, நீ காஃபி கோப்பையை கடித்து சாப்பிட்டு விட்டீரா?
1: மன்னா, இந்த கோப்பை பீங்கான் கோப்பை அல்ல மன்னா, இது குக்கியால் செய்யப்பட்ட காஃபி கோப்பை. இதன் பெயர் குக்கி கப். இது முழுக்க முழுக்க பிஸ்கட்டால் செய்யப்பட்ட கோப்பை. அதுதான் காஃபியை ஊற்றி குடித்துக் கொண்டிருந்தேன்.
0: அப்படியா, நானும் உமக்கு தான் ஏதோ ஆகிவிட்டதோ என்று நினைத்து விட்டேன்.
1: என்ன,
0: இல்லை, இப்படி பிஸ்கட்டால் செய்யப்பட்ட கோப்பையை ஏன் பயன்படுத்தினீர்? நீர் காஃபி குடிப்பதை நான் கண்டுபிடித்து விட்டால் அதை மறைப்பதற்கு தானே?
1: அது சரி, மன்னர் என்ன செய்வாரோ அதை தானே யோசிப்பார். மன்னர் வேண்டே, இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது, உலகில் இருக்கும் குப்பைகள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் சுற்றுச்சூழல் சீர்கேடும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதை குறைப்பதற்காக தற்போது வெளிநாடுகளில் மட்டுமல்ல, நமது இந்திய பெருநகரங்களில் கூட இப்படிப்பட்ட பிஸ்கட்டால் செய்யப்பட்ட குக்கி கோப்பைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. இதில் காஃபி ஊற்றி குடிக்கலாம், குடித்து முடித்தவுடன் கோப்பையை அப்படி கடித்தும் சாப்பிடலாம். இதனால் பீங்கான் கோப்பையை கழுவுவது போல இதற்கு தண்ணீர் தேவையில்லை. பயன்பாட்டிற்கு பிறகு அடுக்கு வைக்க இடம் தேவையில்லை. உடைந்த பிறகு குப்பையாக கொண்டு போய் போடவும் தேவையில்லை.
0: ஆடடே, இது நல்ல ஐடியாவாக இருக்கிறதே. மந்திரியாரே, இந்த குக்கி கோப்பைகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருப்பதால் நமது அரண்மனையில் அடுத்து நடைபெறவிருக்கும் விழாவிற்கு இந்த குக்கி கோப்பைகளை ஏற்பாடு செய்து விடுங்கள். மாற்றத்திற்கு முதலடி நாமே எடுத்து வைத்து விடுவோம். ஆனால் ஆளுக்கு ஒரு கோப்பைதான் என்று ஸ்ட்ரிக்டாக கூறிவிடுங்கள்.
1: சரியான கஞ்சூஸ் மன்னர்.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு?
1: அது வந்து ஒன்றுமில்லை மன்னா, அப்படியே செய்து விடுவோம் என்று கோரினேன். மாற்றத்தை ஏற்படுத்த போகும் எங்கள் 73 எலிகேசி மன்னர், வாழ்க வாழ்க. எங்கே அந்த கோரஸ் குழுவினர்?
2: இன்று முதல் நீர் மாற்றத்திற்கு முதலடி வைத்த 73 எலிகேசி மன்னர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறது.

மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் தன் ஒளியை இழப்பதில்லை. நம்மிடம் இருக்கும் அறிவையும் அன்பையும் மற்றவர்களுடன் பகிர்வதால் அது குறைந்து விடாது. மாறாக உலகம் முழுவதும் வெளிச்சம் பரவும். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கிக் கொண்டே மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில தியாகங்கள் இல்லாமல் பெரிய வெற்றி கிடைக்காது. சின்ன சின்ன வலிகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை பார்த்து பயப்படாம துவண்டு போகாம அது நம்மை ஒளிர வைக்க வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேறி சென்றோம் அப்படின்னா நிச்சயமா வெற்றி தாங்க. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய வெளிச்சம் அதை வெல்லும். ஒளிமயமான வாழ்க்கை அனைவருக்கும் நன்மைகள் சேர வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலை

இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி, இந்தியாவிலேயே எரிசக்தி மேலாண்மைக்கான ISO சான்றிதழ் பெற்ற முதல் துறைமுகம் எது? இந்தியாவிலேயே எரிசக்தி மேலாண்மைக்கான ISO சான்றிதழ் பெற்ற முதல் துறைமுகம் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே இருங்க. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில வாலி வரிகள்ல மோஹித் சௌஹான், ஸ்ரேயா கோஷல் பாடிய சூப்பரான ஒரு திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870.

0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: இந்தியாவிலேயே எரிசக்தி மேலாண்மைக்கான ISO சான்றிதழ் பெற்ற முதல் துறைமுகம் எது? இதற்கான சரியான பதில் தூத்துக்குடி வஉசி துறைமுகம். 2025-26 நிதியாண்டுல துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89 விழுக்காடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. எரிசக்தியை முறையாக நிர்வகித்தல், திறம்பட பயன்படுத்துதல், எரிசக்தி சேமிப்பு மற்றும் எரிசக்தி செயல்திறனை தொடர்ந்து மேம்படுத்துதல் ஆகியவற்றில் துறைமுகம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு அங்கீகாரமாக தற்போது ISO தர சான்றிதழ் கிடைத்துள்ளது. வஉசி துறைமுகம் வந்து தமிழ்நாட்டின் 2வது பெரிய துறைமுகம், இந்தியாவின் 3வது பெரிய கொள்கலன் முனையமா இருக்கு. நேர்களுக்காக இன்றைய பதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. இந்தியாவிலேயே எரிசக்தி மேலாண்மைக்கான ISO சான்றிதழ் பெற்ற முதல் துறைமுகம் எது? இதற்கான சரியான பதில் தூத்துக்குடி வஉசி துறைமுகம். தென்குமரி தினலை கேட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம்
5: தேதியும் செய்தியும்.
6: இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி.
7: இந்திய மருந்தியலாளர் ராம்நாத் சோப்ரா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு இதே நாளில் பிறந்த சர் ராம்நாத் சோப்ரா அவர்கள் இந்திய மருந்தியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஆவார்.
7: இந்திய மருத்துவ களஞ்சியம் அமைக்க முனைப்பாக பாடுபட்ட இவர் மருந்தியல் பேராசிரியராக பணியாற்றி பின் மருந்து கூடத்தின் இயக்குநராகவும் உயர்ந்தார்.
6: மருத்துவ துறையில் பல ஆராய்ச்சிகளை செய்ததோடு இந்திய உள்நாட்டு மருந்துகளை பற்றிய சில நூல்களையும் எழுதியுள்ளார்.
7: நாகவல்லி அல்லது சர்பகந்தி எனப்படும் இந்திய மூலிகையின் பயனை முதன் முதலில் அறிவித்தவர் இவரேயாவார்.
6: தனது ஆராய்ச்சிகளுக்கு பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார்.
7: இந்திய ஹாக்கி வீரர் வாசுதேவன் பாஸ்கரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: ஆயிரத்து 1950ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த வாசுதேவன் பாஸ்கரன் அவர்கள் 1980ஆம் ஆண்டு மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இவரது தலைமையில் விளையாடிய இந்திய அணி நமது நாட்டிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
7: இந்தியாவின் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுள் ஒருவரான இவர் அர்ஜுனா விருது, ரயில்வேயின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது, அகில உலக சிறந்த பயிற்சியாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளதோடு நம் நாட்டின் பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார்.
6: பிரம்மாண்டமான திரைப்படங்களால் புகழ்பெற்ற இயக்குநர் சங்கர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
7: இவரது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் யாவும் தொழில்நுட்ப நேர்த்தி, பிரம்மாண்டம், அதிரடியான சமூக மாற்றுக் கருத்துகளுக்காக பெரிதும் பேசப்படுபவை ஆகும்.

0: 1977 இதே நாளில் ரஷ்யாவின் ஆர்க்டிகா என்னும் தரைக்கப்பல் வடதுருவத்தை அடைந்தது. இதுவே அங்கு சென்ற முதலாவது தரைக்கப்பல் ஆகும்.
1: 2008 இதே நாளில் அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவர்கள் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் அதிகமாக 8 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார்.
0: 1969 இதே நாளில் இயற்கை எய்திய 20 நூற்றாண்டின் புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞரான லுத்விக் அவர்கள் நவீன கட்டிடக் கலையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் ஆவார்.
1: கண்ணாடி, உருக்கு ஆகிய கட்டிடப் பொருட்களை பயன்படுத்தி எளிமையான வடிவங்களை கொண்ட கட்டிடங்களை இவர் வடிவமைத்துள்ளார்.
0: குறைவே நிறைவு என்ற இவரது கூற்று கட்டிடக்கலை உலகில் மிகவும் பிரபலமானதாகும்.
1: அலிபாபாவும் 40 திருடர்களும், மருத நாட்டு இளவரசி, மன்னாதி மன்னன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தவரும், அரச கட்டளை என்னும் திரைப்படத்தின் இயக்குநரும், MGR அவர்களின் மூத்த சகோதரருமான MG சக்கரபாணி அவர்கள் 1986 இதே நாளில் இயற்கை எய்தினார்.

0: 1807 இதே நாளில் ராபர்ட் ஃபல்டன் என்னும் அமெரிக்க கண்டுபிடிப்பாளரால் உருவாக்கப்பட்ட நார்த் ரிவர் என்னும் நீராவி கப்பல் நியூயார்க் நகரத்திலிருந்து ஆல்பனிக்கு ஹட்சன் ரிவரில் தனது பயணத்தை தொடங்கியது. இதுவே உலகின் முதலாவது பயணிகள் நீராவி கப்பல் சேவை ஆகும்.
1: ஆயிரத்து 1970 இதே நாளில் ரஷ்யாவின் வெனேரா 7 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது.
0: வேறொரு கோளில் இருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவே ஆகும்.

0: கேட்டது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்பட பாடல்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
12: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI and டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
11: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
12: கவுன்சிலிங் கோட் 4911. போன் 7550055004.
0: வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான விதை உற்பத்தி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி விதை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் பயோபிளாக் முறையில் ரால் வளர்ப்பு குறித்த தகவல்களை தருகிறார் மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
13: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேர்களை, இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி.

0: பள்ளி வானொலி நிலையம் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவைக்க ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 50 ரூபாய், கேரட் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌசௌ 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய், பீட்ரூட் தலா 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 120 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கொல் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய். காய்கறிகளின் விலை விவரம் அறிந்தோம். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 80 ரூபாய்.

நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் 1 900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 29.96 அடி, பெருஞ்சாணி அணை 61.20 அடி, சிற்றாறு 1 10.56 அடி, சிற்றாறு 2 10.66 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். இனி கேட்கலாம் வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய தில் திரைப்பட பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
8: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
10: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
11: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
12: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
11: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
14: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
14: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
15: எப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
16: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ₹1 செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
17: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
16: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
15: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
16: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
17: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
15: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
10: இத்துடன் இன்றைய தென்குமரி தேநிலை நிறைவு பெறுகிறது. வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றும் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை இந்நிகழ்ச்சியின் படைப்பு

0: அம்மா போல பக்குமான பண்பிலே இது உங்க குமரி பண்பிலே நிச்சு ஒண்ணு.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
6: ஒரு உயரமான மரம். அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டுல அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த கூட்டுல இருந்த முட்டை அது கண்ணுல போட்டுவிட்டது. அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா, விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்குச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை இட்டு வச்சிருந்தது. குரங்கு என்ன பண்ணுச்சு, தன் கையில இருந்த ராஜாளி பறவை முட்டைய அந்த கோழி முட்டைகளோட சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கொன்னும் வித்தியாசம் தெரியல. தன்னுடைய முட்டைகளோட சேர்த்து அந்த முட்டையையும் அடகாத்துது. கொஞ்ச நாள்ல குஞ்சுகள் பொறிச்சுது, எல்லாம் முட்டையிலேருந்து வெளியில வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் குப்பையை கலர்ச்சி புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்தா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கும். இப்படி கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாச்சு. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி பறவையாச்சு. ஆனா ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னு இது நினைச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி நினைச்சுக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கு. அப்போ அண்ணாந்து பாக்குது, வானத்துல உயரத்துல கூட்டமா ராஜாளி பறவைகள் உல்லாசமா வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்குது. அதை இது பாக்குது. இப்ப மனசுக்குள்ள ஏக்கமா போட்டுதான் இதுக்கு. அப்போ இதுக்கு ஆண்டவன் பேர்ல கோபம் வேற வந்துட்டுதான். ஆண்டவனுக்கு என் பேர்ல ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியா படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்துல உல்லாசமா பறந்துகிட்டு இருப்பேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுதான். இது வேடிக்கையா இருக்குல்ல. ஒரு வகையில பார்த்தா நாம கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் உளவியல் நிபுணர் எம் ஸ்காட் பெக். நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியும், பல மடங்கு வேகமாகவும் செய்ய முடியுங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல. ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு கோழியை கண்டா பயம். ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழு அப்படின்னு நினைப்பு. புழுவை கண்டா கோழி கொத்தும்ல, அதனால கோழி எதிரில் வந்தா இவன் நடுங்க ஆரம்பிச்சிருவான். தன்னை ஒரு புழுவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மனநோய் டாக்டர் கிட்ட போனா தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் இவனை தங்க வச்சு ஒரு வாரம் சிகிச்சை கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை பார்த்து, இதை பாருப்பான், இனிமே நீ வீட்டுக்கு போகலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே நீ புழு இல்ல மனுஷன், தைரியமா புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். இவன் புறப்பட்டு போனா பாதி வழி போயிருப்பான். எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருந்தது, அவ்வளவுதான். உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுட்டுது, திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன் திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நான் தான் சொன்னேனே நீ புழு இல்ல மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னா.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றவுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35. இனி கேட்கலாம்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் மார்னிங் நேயர்களே,
3: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை அயம். அயம் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம். இதற்கான உதாரணம் பார்க்கலாமா?
4: இதுக்கான ஒரு உதாரண வாக்கியம் திருவிளையாடற் புராணத்துல பஞ்சாட்சர படலம் அப்படிங்கிற பகுதியில வரக்கூடிய ஒரு வரியை எடுத்துக்கலாம். காந்தம் நேர் அயம் போல் சார்ந்தார் அப்படிங்கறதா அந்த வரி. இந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, காந்தமானது இரும்பை தன் வசம் ஈர்த்து உறுதியா பிடிச்சு கொள்றது போல, ஆன்மாவானது இறைவனுடைய திருவருளாகிய அம்பலத்தை கண்டவுடன் அவனுடன் ஒன்றிணைந்து காந்தத்தில் இரும்பு ஒட்டி கொள்வதை போல இறைவனை பற்றி கொண்டது அப்படிங்கறதா இந்த வரிக்கான அர்த்தம்.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you, we're getting together. Oh baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் ரிச். RETCH.
4: ரிச் அப்படின்னா நமக்கு பஸ்லயோ இல்ல கார்லயோ போறப்ப வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் இல்லையா, அதத்தான் நாம வந்து ரிச் அப்படின்னு சொல்றோம்.
3: ஒரு சிலருக்கு ரத்தத்தை பார்த்தா வாந்தி வர மாதிரி உணர்வு வருது அப்படின்னா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தி சைட் ஆஃப் பிளட் மேக்ஸ் மீ ரிச். அதாவது பிளட்ட பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். நாம சாவிய ஒரு இடத்துல வைப்போம், அடுத்த 5 நிமிஷத்துல அடடா சாவி எங்க வச்சோம் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி ஒருத்தர் பேரை வந்து நமக்கு நல்லா சொல்ல தெரியும், ஆனா அவரை பார்த்த உடனே அச்சோ இவர் பேர் என்ன, ஐயோ மறந்து போச்சே, தொண்டையில நிக்குது, வெளியே வரமாட்டுதே அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் ஏன் நடக்குது? சில விஷயங்கள் நம்ம நினைவுல நல்லா ஞாபகத்துல இருக்கு, ஆனா சிலது சட்டு சட்டுன்னு மறந்து போகுதே, இது எதனால அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த ஒரு கட்டத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். இதற்கான காரணத்தை இதோ இன்னைக்கு இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்கலாம்.
4: ஒரு விஷயத்த நாம நினைவுல வைக்கணும் அப்படின்னா நமக்கு 3 விதமான நிலைகள் தேவைப்படுது. 1, என்கோடிங், அதாவது ஒரு தகவலை முதல்ல கவனிச்சு பிரெயின்ல பதிவு செஞ்சுக்கிறது. 2, ஸ்டோரேஜ், அந்த தகவலை நம்மளுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. 3, ரிட்ரைவல், தேவைப்படுறப்ப அந்த தகவலை நாம திரும்ப எடுத்துக்கொள்றது. இதுதான் அந்த 3 விதமான நிலைகள். இந்த 3 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்லனாலும் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம்.
3: ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்கோடிங், அதாவது ஒரு தகவலை முதலில் கவனித்து பிரெயினில் பதிவு செய்வது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப கவனம் இல்லாம இருக்கும் போது இதுல மெமரி உருவாகவே கஷ்டம். நாம போன்ல ரொம்ப தீவிரமா மூழ்கி இருக்கும் போது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து இந்த சாவிய டேபிள் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் அதை கவனிக்கவே இல்லையே. சில நிமிஷம் கழிச்சு சாவிய எங்க அப்படின்னு நாம தேடுவோம். இங்க ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம மெமரியில மட்டும் கிடையாது, அந்த தகவல் முதல்ல ப்ராப்பரா நமக்கு என்கோட் ஆகவே இல்லை.
4: அடுத்ததா புதிய தகவல் பழைய தகவலை இன்டர்பியர் பண்ணலாம். சோ நேத்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்கள்ட்ட போன் நம்பர் வாங்கியிருப்போம், இன்னைக்கு இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி போன் நம்பர் வாங்கியிருப்போம், ஆனா இந்த 2 ஃபோன் நம்பர்ஸுமே கொஞ்சம் சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு இன்ஃபர்மேஷனை நினைவுபடுத்துறதுல ஒரு இன்டர்பியர் இருக்கும். சோ மெமரி ரிசர்ச்ல இது ஒரு முக்கியமான ஃபர்கெட்டிங் மெக்கானிசமா பார்க்கப்படுது.
3: அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதாவது ஒருத்தரோட பேர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவரை பார்த்த உடனே ஐயோ இவர் பேரு நமக்கு நாக்கு நுனியில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாயில வரல அப்படின்னு. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல டிப் ஆஃப் தி டங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம பிரெயின்ல இருக்க சான்சஸ் இருக்கு, ஆனா அந்த நேரத்துல சரியான ரெட்ரிவல் க்ளூ வந்து நமக்கு கிடைக்காம இருக்கலாம். சோ பல வகையான மறதிகள்ல ஞாபகம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு அப்படிங்கறத விட இந்த ரெட்ரிவல் ஃபெயிலியர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க.
4: நாம இப்படி மறந்து போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தூக்கமின்மையாக கூட இருக்கலாம். சோ தூக்கத்துலதான் பிரெயின் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும், நமக்கு தேவைப்படுறப்ப அதை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஆனா நம்மளுடைய தூக்கம் குறைய குறைய நம்மளுடைய ஞாபக மறதியும் அதிகமாயிட்டே போயிரும்.
3: இதுல பாத்தீங்கன்னா இமோஷனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், அதாவது முதல் காதல் அல்லது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டே, இது எல்லாமே நம்ம மனசுக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மறக்காது. ஆனா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மறக்கிறதும் பிரெயினுக்கு நல்லதுதான்.

0: ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரெயின் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சவுண்ட், ஒவ்வொரு முகம், ஒவ்வொரு வார்த்தை, இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் பிரெயினுக்கு? பிராக்டிக்கலா அது நிச்சயமா பாசிபிளா இருக்காது. அதனாலதான் மறதி அப்படிங்கறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

8:40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330 66.
3: நேரம் 8:50.

கே கே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை பீஸ்ட், திருவிளையாடல் ஆரம்பம், வெற்றிவேல் மற்றும் பையா திரைப்பட பாடல்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை

0: தரத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: செவிவழி புகுந்து சிந்தையில் கலந்து அக மகிழ்ச்சி தரும் அன்பு தோழி இனிய குமரி பண்பலை 101. நேரம் 9:40. வணக்கம் அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை பொழுதின் பரபரப்பை குறைக்க நீங்கள் விரும்பும் இனிய பாடல்களை கொண்டு வரும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் இணைய நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், மற்றொரு எண் 290-722, முன்னிணைப்பு எண்ணாக 04652 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் முதல் திரைப்பட பாடல்தனை விரும்பி கேட்க வரும் அன்பு நேயர் யார் என்கிறது கேட்போமா? வருக அன்பின் வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நலமா இருக்கீங்க நம்புறோம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க, யா சொல்லுங்க?
3: பாரசாலை மலையாள புத்தாண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
2: பாரசாலையிலிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
3: கிருஷ்ணமூர்த்தி.
2: சரியா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
3: படம் திருப்பம். அதுல எஸ்பிவி ஐயா மாம்பா மகள் துள்ளி வந்தா நகை அடி தந்தா
2: பாடல் கேட்டுருவோம் ஐயா. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேரம் இப்போ சரியா 9:09 ஆயாச்சு. வசந்த அழைப்புல அடுத்து வரும் அன்பு அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேப்போமா? வணக்கம், வருக.
5: வணக்கம்மா.
4: இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க?
5: தோவளியிலிருந்து சந்திரா
4: பேசுறேம்மா. சந்திராமாக்கு இன்னைக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: சின்ன மாப்பிள்ளி படத்துல இருந்து காதோரம் லோலாக்கு.
4: அப்படியா, காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதா உங்களுக்கு? சரிம்மா, கேட்டுருவோம், கதையும் கேட்போம் பாட்டையும் கேட்போம். நன்றி.
5: Thank you.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 9:16 ஆயாச்சு. இந்த நேரத்துல இடைப்பில வந்து பாடல் கேட்கறதுக்காக யாரு வரப்போறாங்க கேப்போமா? வணக்கம், வருக.
5: வணக்கம் மேடம்.
4: நீங்க பேசுறது உங்களுக்கே கேக்கும்ல, வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கணும். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: நான் அடிமை இல்லை படத்துல இருந்து
4: அந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
5: நன்றி மேடம்.

0: பார்த்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:22 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பர்களே, உங்களுக்கான நினைப்பூட்டல் இது. இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேர்லை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்கள் தெரிவில் ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பு. இது வசந்த அழைப்பு. அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாமா? வணக்கம், வருக.
6: இனிய காலை வணக்கம் அம்மா.
5: இனிய காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
6: தென் தாமரகுளத்திலிருந்து வெற்றி செல்வன்.
5: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: திரைப்படம் ஈரமான ரோஜாவே, மனோ ஜானகி அம்மா பாடின பாட்டுமா?
5: நிச்சயமா, மழை நேரத்துல நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்டுடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
6: நன்றிமா, நன்றி.

0: அன்பு நேயர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நேர்லை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கீழே பேச போகிறோம் தெரியுமா? புதுமண தம்பதியாய் புகுந்த வீடு சென்று உங்களின் நினைவுகள் குறித்து தாங்க பேச போகிறோம். மறக்காமல் பங்கெடுத்துக்கோங்க. உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய அனுபவங்கள், புகுந்த வீட்டில் நீங்கள் புதுமண தம்பதியாக போனதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்து இன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தோழியரோட பகிர்ந்துக்கலாம். மறக்காம பங்கெடுத்துக்கோங்க. இன்னைக்கு பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ணா 0-462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவம் மிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233-066.
3: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. August 17-27 நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயரை இப்ப சந்திக்க போறோம். வணக்கம், வருக. வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க?
8: மங்களக்குண்டு சுசிலா பேசுறேன்.
0: சுசிலாமா, உங்களுக்கான விருப்ப பாடல் எந்த படத்துல இருந்து என்ன பாடல்மா?
8: சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: நேரம் சரியா 9:37 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்கள் தெருவில் அருமையான பாடல்கள் வலம் பெறக்கூடிய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், வருக.
1: வணக்கம், பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்குது பாரசாலைக்கு இல்லையா? சொல்லுங்க. பாடல் படம் சரியா? உங்களுக்காக அந்த பாடல் இதோ காற்றில் இல்லை வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:42. நேயர்களோட தெரிவில் அருமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கிறோம். பழசும் புதுசுமா கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் யார் தரப்போறாங்க, என்ன பாடல் அப்படிங்கறத கேட்கறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமா இருக்கு இல்லையா? பேசிடலாமா? வணக்கம், வருக. நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க.
3: இளங்கோ கிருஷ்ணன் கோயில இருந்து
2: சொல்லுங்க ஐயா.
3: வந்து பாடி பிறந்த புயல், அதில் அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பம்.
2: ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா ஐயா?
3: இல்லம்மா, பாடல் நல்லா இருக்குன்னு கேக்குறேன்.
2: அப்படியா, பாடல் நான் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் இதோ உங்களுக்காக வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் 9:48:30. குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் தரப்போறாங்க கேட்போமா? வணக்கம், பேசலாம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: சரிங்கம்மா,
6: பாட்டும் பூ பூவா தூர மாதிரி கேக்கட்டும். நன்றிம்மா.
7: நன்றி மேடம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:54 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டுலாமா? வணக்கம், வருக.
5: அன்பான காலை வணக்கம் மேடம்.
4: அன்பான காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
5: என்ன
4: பாடல் வேணும் உங்களுக்கு?
5: படம் அவள் வருவாள், அந்த படத்துல இருந்து வந்தது பெண்ணா வானவில் தானா என்ற ஒரு அருமையான பாடலை இந்த காலை நேரத்தில் கேட்டேன்.
4: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
5: நன்றி, வணக்கம் மேடம்.

0: அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று இனிய பாடல்களை வலம்பெறச் செய்த நேயர்களுக்கும் ஆன்லைன் நியூஸ் ஆர் ஏஐஆர் செயலி வானொலி வழியாகவும் குமரி பண்பலை 101 ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது.

0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இம்மிசையாய் செந்தமிழாய் கன்னியாகுமரியின் காற்றலை தோழி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 10:02. நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்,
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: படிப்பும் பணியும்.

0: வணக்கம் நேயர்களே. புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்மளோட நண்பர்கள். அவை எப்போதுமே நம்மளை ஏமாற்றாது. வாசிக்கும் பழக்கத்தை நாம வளர்த்து கொள்ளணும். அறிவின் கடல்ல நாம மூழ்க ஆரம்பிப்போம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சி கொள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: தேசிய வங்கிகளில் IPBS தேர்வாணையம் வெளியிட்டுள்ள காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பணிக்கு மொத்தம் 11,403 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21/8/2026 தேதியின்படி 20 வயதிலிருந்து 28 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 21st. இந்திய ராணுவத்தில் NCC பயிற்சி பெற்ற பட்டதாரிகளுக்கான காலியிடங்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். NCC ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் லியூட்டனன்ட் பணிக்கு 70 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்று NCC தேர்வில் குறைந்தபட்சம் B கிரேடு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். மேலும் NCC-யில் 2 வருடம் பயிற்சி பெற்றுக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 தேதியின்படி 19 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ

ஜாயின் இந்தியன் ஆர்மி .NIC.IN. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindianarmy.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. ISRO விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் அல்லது என்ஜினியர் SC பணிக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 34 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 26 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 13 காலியிடங்களும், சிவில் பிரிவில் 10 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 4 காலியிடங்களும், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் பிரிவில் 2 காலியிடங்களும், ஆர்கிடெக்சர் பிரிவில் 2 காலியிடங்களும், சிவில் என்ஜினியரிங் ஆட்டோனமஸ் பாடி பிரிவில் 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 92 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பொறியியல் பாடப்பிரிவில் ஏதாவது ஒன்றில் BE அல்லது BTECல் 65% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 17/8/2026 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.isro.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.isro.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் பணிக்கு மொத்தம் 11,403 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். காலியிடம் ஏற்பட்டுள்ள மாநிலத்தின் அலுவல் மொழியில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மேலும் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/8/2026 20 வயது முதல் 28 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. இந்திய ரயில்வேயின் கீழ் செயல்படும் சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் தொழிற்சாலையில் காலியாக உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிரிவில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பணிக்கு 25 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் மேற்கண்ட கல்வி தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய, மாநில அல்லது பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது 3வது இடம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2026 18 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.clw.com.

இந்தியன் ரயில்வேஸ் .gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சீஃப் பர்சனல் ஆபீசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், PO சித்ரஞ்சன், டிஸ்ட்ரிக்ட் பாஷிம் பர்தாமன், வெஸ்ட் பெங்கால், பின் 713331. மீண்டும் ஒரு முறை அனுப்ப வேண்டிய முகவரி: சீஃப் பர்சனல் ஆபீசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், PO சித்ரஞ்சன், டிஸ்ட்ரிக்ட் பாஷிம் பர்தாமன், வெஸ்ட் பெங்கால், பின் 713331. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 20 ராஷ்டிரிய ரசாயனம் உர நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிக்கு கெமிக்கல் பிரிவில் 32 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 10 காலியிடங்களும், நிதி பிரிவில் 10 காலியிடங்களும், மார்க்கெட்டிங் பிரிவில் 10 காலியிடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 9 காலியிடங்களும், பாய்லர் பிரிவில் 6 காலியிடங்களும், IT பிரிவில் 5 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 94 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BE, BTEC, CA, MBA இதில் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/2/2026 18 வயதிலிருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி: www.rcflimited.com. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி: www.rcflimited.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 24

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று விருட்சமித்ரா பரிவார் என்பது என்ன? விருட்சமித்ரா பரிவார் என்பது மரக்கன்றுகள் நடும் மக்கள் இயக்கம் ஆகும். மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் யார்? மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆவார். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் லயோலா மணி ஆவார். எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு, வால், தாலி முதலியன கண்டெடுக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு, வால், தாலி முதலியன கண்டெடுக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது? இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் ககன்யான் ஆகும். பிஎம் சிவநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பிஎம் சிவநிதி திட்டம் 2020 ஆண்டு தொடங்கப்பட்டது. அண்மை செய்திகளில் காணப்பட்ட போஜ்வாலா வளாகம் எங்கு அமைந்துள்ளது? அண்மை செய்திகளில் காணப்பட்ட போஜ்வாலா வளாகம் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. சேவைகள் உற்பத்தி குறியீட்டை எந்த அமைச்சகம் வெளியிடுகிறது? சேவைகள் உற்பத்தி குறியீட்டை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிடுகிறது. பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் ஆகும். பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற்றது? பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றது. இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது? இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் ஆகும். அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படுபவர் யார்? அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படுபவர் ஆச்சாரிய சுஷ்ருதா ஆவார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எவ்வளவு

0: மாநிலங்களுக்கு இடையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஜிந்த் சோனிபட் ஆகிய இடங்களுக்கு இடையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாப் எல் மண்டேப் நீரிணை எந்த கடலில் அமைந்துள்ளது? பாப் எல் மண்டேப் நீரிணை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. புதுடில்லி காஜியாபாத் உயர்நிலை பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? புதுடில்லி காஜியாபாத் உயர்நிலை பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் ராம் சேது ஆகும். முதலீட்டு நட்புறவு குறியீட்டை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? முதலீட்டு நட்புறவு குறியீட்டை நிதி ஆயோக் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது? விக்ரம் 1 ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் லிண்டா நோஸ்கோவா ஆவார். 2026 ஆண்டின் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? 2026 ஆண்டின் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜானிக் சின்னர் ஆவார். லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BE ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஏரோஸ்பேஸ் டிசைன் செக்கர், ஏர்கிராப்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் டிசைன் என்ஜினியர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் GM தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்னா.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: குமரி பண்பலை நூற்றொன்றில் இதயம் வருட வருகிறது இசைப்பூ ஒன்று. ஆராதனை படத்திற்காக ராதிகா பாடியுள்ள பாடல் வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 10:31. ஆரம்பமாகிறது மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. திங்கள்தோறும் பொதுமக்களின் பொதுவான பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறிய குமரி பண்பலை 101 வலம் வரும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பியுள்ள நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 வழியாக அதனை கேட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம்.

0: நிகழ்ச்சியோட முதல் கடிதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால,
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: வெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில். 2330 66.
0: இன்றைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய முதல் கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பூதப்பாண்டியிலிருந்து வி முத்து இந்த நேரம் எழுதி அனுப்பியிருக்காங்க. பூதப்பாண்டியில் தெருப்பகுதி சாலையோரங்களில் உள்ள குடிநீர் குழாய்களில் தண்ணீர் அதிகமாக வீணாகிறது. எனவே சரியான குழாய்களை பொருத்தினால் தண்ணீர் வீணாவது தடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூதப்பாண்டி வி முத்து இந்த நேரம் எழுதி அனுப்பியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில முதலாவது பாடல் வருது, கண்ணே கனிய முதே. இந்த படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடியிருக்காங்க. கண்ணன் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் கேட்போமா?

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு.

0: சிவ மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 10:42 ஆயாச்சு. நிகழ்ச்சிக்கென வந்திருக்கும் அடுத்த கடிதம் இது. ஆத்திவிலையிலிருந்து புவனா பாரதி இந்த நேர எழுதி அனுப்பியிருக்காங்க. எங்கள் வீடு இருக்கும் பகுதி வழியாக இரணியல் பிரிவு பாசன கால்வாய் செல்கிறது. இந்த கால்வாய் முன்பு மிக தெளிவாகவும் சுத்தமானதாகவும் இருந்தது. தற்போது திருவிதாங்கோடு பகுதியை தாண்டி வழியில் வரும்பொழுது இறைச்சி கடை கழிவுகளை சேர்த்து வைத்து இக்கால்வாயில் விடும் அவலம் நிகழ்ந்து வருகிறது. மாட்டு இறைச்சி கழிவுகள் மட்டுமல்ல, இறந்த நாய் போன்ற உயிரினங்களையும் இந்த நீரில் தூக்கி போடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாயின் தூய்மையை மீட்டெடுத்தால் மிகவும் நல்லது. எனவே அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்திடுமாறு குமரி பண்பலை நூற்றொன்றின் வழியே கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பலாம்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. தோடி ராகம் இந்த படத்திலிருந்து வாணி ஜெயராம் அம்மா பாடியிருக்காங்க, கேட்கலாமா?

ஜம் தரகடம் கிட்ட ஜம் த ஜம் த தக ஜண்டு த தரகடம் த ஜம் க ஜம் த க த த க தக ஜண்டு த தக்கிட்ட தக்க ஜண்டு தாம் தக்க திமி தக்க ஜண்டு தாம் தத்தி கிட்ட தம் தக்க ஜண்டு தாம் ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜமுக

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
3: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
4: ஆ,
3: எவ்வளவு நேரம்டா?
4: 2 minutes.
3: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
3: நிம்மதியானா 2 மணி நேரமா?
4: என்னது
3: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
4: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
3: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
4: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
5: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
4: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.

0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில உங்களுடைய கடிதம் இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? நிச்சயமா உங்களது பகுதியில் நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் குறித்து தெளிவா எழுதி உங்களுடைய பெயரையும் ஊர் பெயரையும் குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்பி வைங்க. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், மக்கள் மன்றம் பகுதி, ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101, கோணம், நாகர்கோவில் 4. இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகக்கூடிய கடிதங்களை கேட்டு நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் நன்றியும் வணக்கங்களும். நிகழ்ச்சியில நிறைவான பாடலா வருது, பாரத நாட்டுக்கிணை பாரத நாடுன்னு அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பெண், பாடலுக்கான குரல் MS ராஜேஸ்வரி, இசை R. சுதர்சன்.

0: அன்பு நேயர்களே, இனி மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம்.
1: சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்னும் சில நொடிகளில் இடம்பெறும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை.

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக்களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு,

0: திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. நகரின் வீதி எங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 10:30 அளவில் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புகிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்றவுள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை, பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: இருக்கிறார் மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: தமிழ் தாய் வாழ்த்து.

0: பில்டிங்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இட் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்டட் இன் த வில்லேஜஸ் வி சர்வ் த்ரூ உன்னத் பாரத் அபியான், த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி கிரியேட் ஃபார் மார்ஜினலைஸ்டு யூத் த்ரூ டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் சீட், அண்ட் த ட்ரைனிங் வி கிவ் த்ரூ அவர் சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அவர் கமிட்மெண்ட் டு அ கிரீனர் கேம்பஸ். திஸ் இஸ் த சியூடிஎன் விஆர் பில்டிங், அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நாலேஜ், இன்க்ளூஷன், இன்னோவேஷன் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Dear parents and families, today your children receive their degrees. Behind every degree lies a story of quiet sacrifices, postponed comforts, encouragement through difficult days, and an unwavering belief in their potentials and an unconditional love. As Thiruvalluvar reminds us, Thammin Thammakkal Arivudaimai Maanilathu Mannuyirkellam Inidu. Adavadhu Pillaigal Arivil Sirandhu Vilanguvathu Pettorukku Mattumandri உலகில் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். டுடே ஆஸ் யுவர் சில்ட்ரன் வாக் அக்ராஸ் தி ஸ்டேஜ், வி ஆனர் யுவர் ட்ரீம்ஸ், சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஃபெய்த் இன் தம். திஸ் மூமெண்ட் பிலாங்ஸ் டு யூ. ஆன் பிஹாஃப் ஆஃப் சியூடிஎன், ஐ தேங்க் யூ ஃபார் இன்ட்ரெஸ்டிங் அஸ் வித் யுவர் சில்ட்ரன். வி ஷேர் யுவர் ப்ரைட் அண்ட் ஜாய் இன் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ். மை டியர் கிராஜுவன்ஸ், டுடே யூ ரிசீவ் அ டிகிரி. ரிமெம்பர் வாட் இஸ் இட் ரெப்ரசன்ஸ்: discipline, perseverance, and the courage to continue when the path was difficult. As you leave this university, you carry four values with you. Number one, integrity. When the choice is between what is easy and what is right, choose what is right, especially when nobody is watching you. Number two, curiosity. Your degree marks the completion of one stage of learning, not the end of the learning. Stay humble, stay curious, keep asking questions, and remain open to change. Number three, compassion. Let education make you not only knowledgeable, but humane. Remember, those who have fewer opportunities, your education is a privilege and responsibility. Fourth one is courage. As our Dr. Abdul Kalam fondly said, have a courage to think differently. Have a courage to discover the impossible. Have a courage to explore the path which is not was not explored. So you will face failure, rejection, and uncertainty. Do not be afraid to fall. Fall, learn, rise, begin again. You may leave CUTN today, but whatever you do, wherever you go, CUTN will never leave you. Carry its values, memories, and the hopes of your families. Go into the world with the knowledge in your minds, compassion in your hearts, courage in your steps, and integrity in your lives. Make your families proud, make your university proud, but above all, make a difference. On behalf of the Central University of Tamil Nadu, I offer my heartfelt congratulations to every graduate, rank holders, and gold medalist. May your degrees open doors, your character earn trust, and your lives become a source of light to others. I wish you all success, fulfillment and courage in the journey ahead. Jai Hind, Vande Mataram.
1: Thank you, ma'am. I now request the Honorable Vice Chancellor in charge to felicitate our chief guest of the day, the Honorable Vice President of India, Sri C.P. Radhakrishnan.

0: டுமாரோஸ் டிசிஷன், டிசைட் இட் டுடே. அண்ட் யூ ஆர் த பீப்பிள், யூ ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் த யங் பில்லர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி ஹூ ஆர் வெரி மச் டிசிப்ளின்டு. யூ ஹேவ் த டிசிப்ளின் வித்இன் யூ. நவ டேஸ் தெர் இஸ் அ ட்ரெண்ட் டெலிங் அண்ட் கர்சிங் அவர் யூத் பவர், யூத் சில்ட்ரன், யங் ஜெனரேஷன். நோ, தே ஆர் நாட் டிசிப்ளின், தே ஆர் டூயிங் வாட் எவர் தே வாண்ட் அண்ட் இஸ். பட் இஃப் ஐ சி ஹியர் த கேதரிங் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் வெரி மச் டிசிப்ளின், கேன் எனிபடி பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் யூ? யூ ஆர் டிசிப்ளின், யூ ஆர் டெஸ்டின் டு டூ சம்திங் ஃபார் திஸ் கண்ட்ரி அண்ட் சொசைட்டி. தட் இஸ் வாட் யூ வில் ஹேவ் டு டேக் ஃப்ரம் ஹியர். தட் இஸ் வை த எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இட் கிரியேட்ஸ் விதின் அஸ் வாட் வி ஷுட் பி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நாட் ஓன்லி வி மீன்ஸ் நாட் மை செல்ஃப், வி மீன்ஸ் மை சொசைட்டி, மை கண்ட்ரி, மை ஸ்டேட். Prime Minister of India has put before us, exactly after 20 years from now, we will be a developed country, Vikasit Bharat. What will be my contribution towards Vikasit Bharat? That has to be decided, my dear friends. I only would like to say that whatever you are going to be afterwards, you have to contribute towards the development of the society and that of my country. That is the Vikasit Bharat. Because your name will be there after 20 years. Decide it today. You cannot wait for tomorrow. Decide what you are going to do. I do not know, but I really have expectations from all the vice chancellors and the faculty members of the university that we will have to train our students to go for some entrepreneurship, some development in entrepreneurs. Entrepreneurs development cell has to be established so that our all students, they will be developing them within themselves a sense of doing something. Our government of India and government of Tamil Nadu also, they all are trying hard to give you the help, all the assistance to have startups. That is what we have to decide, my dear friends. All that I can say is congratulations to you, all of you. Remember your parents who have been very tiringly doing some efforts to get this day. Don't forget your parents. Don't forget your teachers. They have been here doing everything for you. That's all I have to say. Namaskaram, vanakkam, nandri.
1: Thank you, sir. Convocation address.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய், நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகைதந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் ஜி அவர்களே, நம்முடைய

நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபசர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபசர் சுலோச்சனா சேகர் ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th convocation of the Central University of Tamil Nadu. Today is the memorable milestone in the life of this university and more importantly in the lives of the young graduates who assembled here to get their degrees. We gather to celebrate the transformative power of education, the pursuit of knowledge and the dedication, perseverance and resilience that have brought each one of you to this significant moment of your life. My heartiest congratulations to every graduate who is going to receive the degree today. This achievement belongs not only to you but belongs to your parents who have dedicated their scarce resources on you, who always dream on you, who always for the welfare of you, who always want, pray that you should be successful in your life. And also the teachers, mentors and well-wishers, all faculty members, teaching and non-teaching staff of our university, whose encouragement and sacrifice made this day possible, and their role in shaping you is commendable, and we all appreciate their selfless efforts. I am especially delighted to be back in Tamil Nadu, a land renowned for its rich cultural heritage, timeless traditions, and extraordinary contributions to learning, literature, science, music, technology and civilization. For me, this homecoming is deeply personal, for Tamil Nadu is the soil where I was born and where all my journey has begun. The location of this distinguished university in the sacred land of Thiruvaru is especially more significant. Home to the magnificent Thyagaraja temple, Thiruvarur has many centuries stood as the center of spirituality, scholarship and artistic excellence. This hallowed soil has nurtured saints, scholars and the legendary trinity of Carnatic music. Standing on this holy land reminds us that true greatness is born when the culture, learning and values flourish together. Thiruvarur's rich legacy of learning, public service and devotion continues to inspire generations of future leaders and intellectuals. My dear students, you are graduate at a time when the world is changing at a fast pace. What it was a year back now becomes irrelevant. The technology is changing. The change in technology is unimaginable. What is very important 2 years before

ரச்சகொண்டா கணேஷ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்டர் சுஷீலா ரவி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். வருண்குமார் எஸ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், புலவர் ஆர் வி பழனிசாமி கனகமணி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். ஐஸ்வர்யா கே, பிஓக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன், ஸ்ரீ உடையப்பா ட்ரஸ்ட் காரைக்குடி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். கிருத்திகா பி, டிப்ளமா இன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், த எம்பரர் பெருப்பிடகு முத்தராய சுவரன் மாறன் பிடாரி ட்ரஸ்ட், என்டோமென்ட் கோல்ட் மெடல். யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல்ஸ், ரேஷ்மா சர்க்கார், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, கௌசிகா பி, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தியாஷ் ராய், எம்எஸ்சி ஜியோகிராஃபி.

சுபலக்ஷ்மி ஏ, இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். கிருஷ்ணராஜ் கேபி, எல்எல்எம் கார்பரேட் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ரசிகப்பிரியா பி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட் சயின்ஸ். சட்டினாரப்பு ஸ்ரீநிதி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வைஷாக் சிபி, எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தர்ஷினி எம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் வொகேஷனல். ராஜா எம், டிப்ளமா இன் சிலம்பாட்டம். தீபிகா எஸ், பிஜி டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ்.

அமுதவலி எஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். திருஷ்டாந்த் சென், எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்த்தனோலஜி. முகமது சுஹேல் மீரன் எஸ், டிப்ளமா இன் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அஸ்வினி தேவ் சுரேஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. சனா ஹுசேன், எம்எஸ்சி பிசிக்ஸ்.

அருள் ராகவன் டிவி இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஆர்த்ரா பி, பிஜி டிப்ளமா இன் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன். அமில்தனி டி, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். சரண்யா ஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். அலேகா மேத்யூ, எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபாத்திமா மிசோனா, எம்பிஏ அப்பாரல் மேனேஜ்மெண்ட். பிரீத்தி ஏஆர், எம்பிஏ ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்.

கேரல் மரியம் மேத்யூ, எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். சுபஸ்ரீ ஹெச்டி, எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நவநீதன் என், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ராமாயப்பன் எம், பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். நேஹா ஜேஎஸ், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன். வித்யா பிஜாய், எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி.

ஸ்வாதி சங்கரி டி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. கீதா சுரேஷ், எம்எஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அபர்ணா பி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஹரிதா விஎஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்.

ராஜசரண்யா எம் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சந்தியாதேவி எம் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நற்கவி டி இன்டகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நிரஞ்சனா ஹரி எம்ஏ எக்கனாமிக்ஸ். தேவ்னா விஜய் எம்ஏ இங்கிலீஷ். கே மகிலா எம்ஏ ஹிந்தி. இத்தே ஸ்ருதி எம்ஏ ஹிஸ்டரி. அஞ்சுமா எஸ் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அனகா எல் இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். அண்ட் நிதீஷ் எம் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.

0: சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பலை 101. நேரம் 12:27. இனி கேட்கலாம் ஜெய் ஹிந்த் திரைப்பட பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 100.1. நேரம் 12:30. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் கே வி மகாதேவன் இசையில் பி பானுமதி பாடிய தாய்க்கு பின் தாரம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் டி என் ராமையா தாஸ். முகவரியற்ற பயணமாய் முடிவில்லாத தூரத்திலிருந்து மௌனமாய் வந்து போகிறது ஒரு தென்றல். அழைக்காமலேயே வந்து கதவு தட்டும் அன்பின் தூதுவன். இன்று அழைத்ததோ என்னவனுக்காக தூது செல்ல.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
2: நேரம் 12:36. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. அன்பு நிறைந்த உள்ளம் சண்டை போட்டுக் கொள்வது விலக அல்ல, விலகிடக் கூடாது என்பதற்காக. உள்ளங்கள் ஒன்றாகும் நேரம் இன்பங்கள் பொங்கும். கேட்கவிருப்பது ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுஷீலா பாடிய புனர்ஜென்மம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

கேட்ட பாடலுடன் நினைவு பெறுகிறது இன்றைய மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை

0: அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவ குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயப்பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயப்பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ராபாணி சிற்பக்கலையில் உருவாக்கி

0: சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
2: மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர்

0: இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலாண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன் உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றோடு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நாளும் நமது உடலும் மனமும் நலம் பெற குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் பெறும் நிகழ்ச்சி கேட்போமா?
2: நலமாய் வாழ்வோம். நியூரோபதி எனப்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நியூரோபதி, அதாவது நரம்பு பாதிப்பு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நரம்புகள் வந்து என்ன வேலை பாக்குது நம்ம உடம்புலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து நிறைய நரம்புகள் வந்து மின் கம்பிகள் போல இருக்குது. எப்படின்னா வந்துட்டு மூளையில இருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து தகவலை வந்து இந்த மின் கம்பிகள் தான் எடுத்துட்டு போகும். இப்ப இந்த மாதிரி நரம்புகள்ல வந்து பாதிப்பு வரும்போது அதை வந்து நம்ம நியூரோபதின்னு சொல்லுவோம், அதாவது நரம்பு பாதிப்பு. யூஸ்வலா நரம்பு பாதிப்பு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறிகள் இருக்குன்னா, கை கால் வந்து எரிச்சல் இருக்கும், மறுத்து போகும், அல்ல வந்து ஒரு அசாதாரண உணர்வா தெரியும். என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கை வந்து ஒரு வீக்கமா இருக்கு, கை வெயிட்டா இருக்கு, கையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து ஒரு மறுத்து போன மாதிரி ஒரு உணர்வு, அல்ல ஊசியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு, அல்ல எரிச்சல் இருக்கும், மெயினா எரியற மாதிரி, தீ வச்சு எரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எரியற மாதிரி வலி இரவுல மெயினா இருந்தா அது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி நரம்பு பாதிப்புக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹாட் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, குளிர் அல்லது சூடு, அந்த ரெண்டுத்தையும் சரியாக வந்து உணர முடியாம நடக்கும் போதுல வந்து பஞ்சிமத்தில நடந்த மாதிரி இருக்கும். நார்மலா தரையில நடந்த ஒரு ஃபீலிங் இல்லாம ஏதோ பஞ்சில நடந்த மாதிரி இருக்கு, எங்க நடக்கிறோன்ற உணர்வு இல்லாம இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் நியூரோபதியோட அறிகுறிகள். இந்த நரம்பு பாதிப்புக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம், முக்கியமான காரணம்னு எடுத்துட்டா அது வந்து சர்க்கரை நோய். மெயினா சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கை கால் எரிச்சலா இருக்கு, பின்னு வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா சர்க்கரை நோயாளிகளும் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்டோட தான் யூஸ்வலா வருவாங்க. ரெண்டாவது வந்து இது எதனால நரம்பு பாதிப்பு வரலான்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் B12 ஒரு வைட்டமின் இருக்கு, அதோட குறைபாடு. மெயினா இந்த வைட்டமின் B12 குறைபாடு யாருக்கு வரும் அப்படின்னா, அதிகமா வந்துட்டு அல்கோஹால் அருந்துறவங்களுக்கு வந்துட்டு வைட்டமின் B12 குறைபாடு வரும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் டயட் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடாம கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் டயட் சாப்பிடுறவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த மாதிரி B12 டெஃபிஷியன்சி இருக்கும், அவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி வரலாம். அது போக வேற என்ன காரணங்களால நரம்பு தளர்ச்சி வரலாம்னா, சிறுநீரக நோய் பாதிப்பு அதாவது கிட்னி டிசீஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு வரலாம், அல்ல தைராய்டு கோளாறு உள்ளவங்களுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா அதிகமா மது அருந்துதல்னாலையும் வரலாம். சில பேருக்கு இந்த மாதிரி நரம்பு பாதிப்பு பரம்பரை நோயாகவும் இருக்கலாம். நரம்பு பாதிப்பை தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சுகரை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருந்தா

0: பலவிதமான வியாதிகளை வந்துட்டு நம்ம வந்து குறைக்கலாம், பலவிதமான வியாதிகளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் குறைக்கலாம். ரெண்டாவது வந்து சத்தான உணவு, குறிப்பாக வைட்டமின் பி12 உள்ள உணவு வந்து நம்ம உட்கொள்ளணும். மெயினாக வந்து வைட்டமின் பி12 சத்து வந்துட்டு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கட்டி தயிர் அதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு கப் கட்டி தயிர் சாப்பிட்ணும். நான் வெஜிடேரியன் டயட்டில் வந்து எல்லா விதமான நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயுமே வந்து பி12 அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல் மது அருந்துதலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். இது போக நரம்பு பாதிப்பு உள்ள சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லி வந்துட்டு என்ன வந்து ஃபாலோ பண்ணணும்னா, கால்களை தினமும் கழுவி நன்றாக துடைத்து காயங்கள் உள்ளதா அப்படின்னு வந்து டெய்லியுமே எக்ஸாமின் பண்ணணும். செப்பல் இல்லாமல் எங்கேயுமே வெளியே நடக்கக்கூடாது. ஏன்னா நரம்பு பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன கல் குத்துனா கூட வந்துட்டு அது வந்து அல்சரா மாறி ஆறாத புண்ணா மாறிடும். இறுதியா நான் என்ன சொல்றேன்னா, கால்கள்ல எரிச்சல் இருக்கு, மருத்து போகுது, அல்ல ஊசி குத்துவது போல உணர்வு இருந்ததுன்னா அதை அலட்சியம் செய்ய வேண்டாம். ஆரம்பத்திலே மருத்துவ அணுகுனீங்கன்னா நரம்புகள்லையும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் வந்து பாதுகாக்க முடியும்.
1: நியூரோபதி எனப்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அன்பினர்களே, இது உங்கள் நினைவிற்கு புதுமண தம்பதியராய் புகுந்த வீடு சென்ற உங்களின் நினைவுகள் குறித்து இன்னைக்கு ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில தோழியர் பங்கேற்று பேச வரலாம்.
5: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ராகம் ஒன்று, அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பகல் 1:01. குமரி பண்பலை 101 இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்,
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இன்றைக்கான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாகபஞ்சமி கருட பஞ்சமி நன்னாள். ஆமாங்க, ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில கொண்டாடப்படுவது தான் இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி. நாகங்களை வழிபட்டு மாங்கல்ய பலம் பெறவும் மன திடமும் மகிழ்ச்சியும் பெறவும் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடனை வழிபடவும் உகந்த நாள் தான் இன்று. நம்முடைய முன்னோர் உலகின் சமநிலை பேண உதவும் பாம்புகளை தெய்வமா வழிபட்டனர். அப்படிப்பட்ட நாகங்களை தெரியாமலும் கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்தா தலைமுறை தலைமுறையா தோஷம் வரும் அப்படின்னு வழிபாடு செஞ்சாங்க. நாக சாபம் பெறாது நன்மைகள் அடையணும் அப்படின்னா நாகங்களை வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான தினமான இந்த நாகபஞ்சமி நாளில் திருக்கோவில்களில் நாகர்களுக்கு நாம அபிஷேகம் ஆராதனை பண்றது, பால் மஞ்சள் பொடி வாங்கி தரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி மனதார வேண்டிக் கொள்ளலாம். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற விழாக்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி. திருமண தடை நீங்கிறதுக்கு, பிள்ளை பேர் கிடைத்துறதுக்கும் இந்த நாகபஞ்சமி நாள்ல நாகர் சிலைகளுக்கு வழிபாடு பண்றாங்க. அதே மாதிரி பூக்கள் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி இனிப்புகளை படைத்து வணங்குறாங்க. இந்த நாள்ல நிலத்தை தோண்டக்கூடாது அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க. அரச மரத்தடியில அமைந்த நாக தேவதைகளை வலம் வந்தும் வணங்குவாங்க. அதே போல எண்ணினாலும் துதித்தாலும் நல்லவையே அருளக்கூடிய கருட பஞ்சமி திருநாள். இந்த நாளில் கருடனை

மோட்ச பேறு கிடைக்கும் அப்படின்னும், பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவதோடு எல்லா வேண்டுதல்களையும் பெறுவர் அப்படிங்கறதும் ஆண்டோருடைய வாக்கு. இந்த கருடனுக்கு பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரியன், சுபர்ணன், புள்ளரசன், பட்சிராஜன், பெரிய திருவடி, தெய்வப்புள், கருடாழ்வார் அப்படின்னு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. திருமாலை விட்டு நீங்காத திருவடிகள் கருடாழ்வாருடைய பெருமை இல்லையா. அதை அறிந்து அவரை நம்ம வந்து வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே மனதிடம் கிடைக்கும். கருடனை வானில் தரிசிக்கிறதும், கருட வாகனத்தில் பெருமாளை வணங்குவதும் பிறவி பயனை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆம், காத்தலின் இறைவன் கணப்பொழுதில காட்சி தர உதவக்கூடிய வாகனம் தான் கருடன் இல்லையா. அது மட்டுமா, செம்மண் நிற இறக்கைகளை கொண்டு உடலினுடைய நடுப்பகுதியில வெண்ணீராய் வெண்மை தரக்கூடிய நிறத்தையும் கொண்டு விண்ணில் வட்டமிடும் கருடன் மேகங்களுக்கு அப்பாலும் சென்று பறக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர் அவரை வணங்கியதன் நுட்பம் நமக்கு புரியுது தானே. பருந்துகளுக்கும் பாம்புகளுக்கும் சூழியர் தொடர்பு உண்டு. நாம உணவு பெற உதவக்கூடிய வயல்களின் அழிவுக்கு காரணமான எலிகளை உண்பவை. வயல்வெளியில பூச்சிகளை வந்து எலிகளும், எலிகள் பாம்பிற்கும், பாம்பு பருந்திற்கும் உணவு. எத்தனை நுட்பமான இறை படைப்பு இல்லையா. இறந்த விலங்குகளை சுத்தம் செய்வது யார்? கருடன் அப்படிங்கிற பருந்துகள் தான். நாகபஞ்சமி கருட பஞ்சமி நன்னாள்ல இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய சமநிலைமைக்கு காரணமாக அமையக்கூடிய நாகங்களையும் பருந்துகளையும் நாமும் மனதார வழிபடுவோம். ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பல்வேறு காரணங்களால அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய இந்திய பருந்தினங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. இதில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, எலிகளுக்கு விஷம் வச்சு ஏதாவது அது இறந்து போச்சு அப்படின்னாக்கா அதை அப்படியே தூக்கி வெளியில் போடவே கூடாது. அப்படி போடும்போது அதை சாப்பிடக்கூடிய பருந்துகள் மாதிரி உள்ள விலங்குகள் அழிஞ்சு போகிறதுக்கு ரொம்பவே அது காரணமாக அமையுது. மறக்காமல் நம்ம வணங்குறதோட நம்முடைய செயல்கள்லையும் நல்லதை செய்கிறதுக்கு பழகிக்கொள்வோம்.

0: கேட்ட பாடல் நாகதேவதை. இந்த படத்திற்காக டி எஸ் பகவதி குழுமரோடு பாடியது. இசை ஆர் சுதர்சனம்.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

எண்ணத்தில் ஏற்றம் தரும் கருத்துக்கள், வண்ணம் சேர்க்கும் காலங்கள், இன்னும் இன்னும் இன்பம் தரும் காற்றலை தோழி இனிய குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் 1:10. வணக்கம் அன்பு நேயர்களே, ஹாய் சிநேகிதியே, தோழியர்தம் அனுபவ கருத்துகளால் வளரும் சிந்தனை களம் இந்த நேரலை. நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பு என்ன? புதுமண தம்பதியராய் புகுந்த வீடு சென்ற உங்களின் நினைவுகள். குழந்தையாய் குமரியாய் இருந்தவள் குடும்ப தலைவியாக புகுந்த வீடு செல்லும் தருணம் மறக்கவே முடியாத ஒரு நாள். அப்படித்தானே, ஆவணி மாசம் பிறந்தாச்சு, நிறைய திருமணங்கள் நடக்கக்கூடிய மாதமும் கூட. திருமணம் செய்து இல்லறத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கும் இளையோருக்கு புகுந்த வீடு சென்ற தோழியர் நீங்கள் சொல்லும் அனுபவங்கள் சிறந்த பாடமாக அமையும் இல்லையா? கருத்து சொல்ல நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ: 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ணா 0-4-5-2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. திருமணம் அப்படின்னாலே அது வந்து ரெண்டு குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடியது, ரெண்டு மனங்கள், அது வந்து கணவனும் மனைவியுமாக, அதே நேரத்தில் குடும்பங்களே ஒன்றிணையக்கூடிய ஒரு திருநாள் தான் திருமணம் இல்லையா? நிறைய உறவுகள் நமக்கு பெருகக்கூடிய ஒரு நாளும் கூட. அப்படிப்பட்ட அந்த திருமணத்திற்கு அப்புறமா முதல் முறையாக புகுந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான உங்களுடைய அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் மனதில் மறக்காமல் இருக்கும் இல்லையா? அதை தான் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு புகுந்த வீட்டுக்குள்ளே அடுத்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். நாற்றாக இருந்தவங்க இன்னொரு இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய மனம் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி அந்த உறவுகளை கையாண்டீங்க, இது எல்லாமே இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம்.

0: பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு கேவி மகாதேவன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடலின் படம் சாரதா. இந்த பாட்டை வந்து யாருமே மறந்திருக்க மாட்டாங்க நிச்சயமா. முதல் தோழி இணைப்பில் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம். வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து அம்மா கிடையாது. அப்பா வந்து ரெண்டாம் தடவை கல்யாணம் பண்ணாங்க. அந்த சுத்தியும் எங்க அப்பா அம்மா சேர்ந்துதான் எனக்கு கல்யாணம் கட்டி வச்சாங்க.
0: சரிங்கம்மா.
1: கட்டி வச்சதுலயும் ரெண்டாம் தரம், முதல் தரத்துக்கு ஒரு ஆணும் பொண்ணும் ரெண்டு பிள்ளையும்.
0: சரி சரி.
1: மாமா மாமியாரு ஒண்ணும் கிடையாது, மைனியாரு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க மூணு வரையும் தான் நான் பாதுகாக்கணும். அப்ப எங்க சித்தியால நான் நிறைய கஷ்டங்கள்
0: பட்டிருந்தேன்.
1: ஆனா உதவி செய்யும். அப்ப நான் நினைச்சேன் கடவுள் நமக்கு ஒரு செஸ்ட் வைத்து நம்ம இந்த செஸ்ட்ல நம்ம இந்த பிள்ளைகள் எப்படி நடத்தும் அப்படிங்கறது அவர் பார்க்க போறாரு. அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நல்லதே செய்து நல்லபடியாட்டு ஒரு பேங்க்ல வேலை பார்க்க ஒரு மாப்பிள்ளை கொடுத்த அந்த பிள்ளைய தகுந்த வயசுல அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பையனுக்கும் அவங்க அவருக்கும் அவன் நல்லா
0: உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீங்க சொல்லிருக்கீங்க. சரிங்கம்மா. நீங்க பட்ட கஷ்டம் அந்த யாருமே பற்றக்கூடாது அப்படிங்கிற நினைவிற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. வணக்கம். வருக. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கும்மா. நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நல்ல தலைப்பு கொடுத்து எனக்கு
0: கல்யாணம் 79. ஓ சரி.
1: 79. அவங்களுக்கு எனக்கு அப்பா. அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே வயசு. ஏன்னா நான் வீட்டுல கடைசி இல்ல, அவங்க வந்து நானா வீட்டுல.
0: ஓ
1: வீட்டுல வந்து எனக்கு அண்ணன் மாதிரி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அக்கா.
0: ஓ சரி சரி.
1: அப்படி அப்படி கல்யாணம் பண்ணும்போது அது சோறு வச்சியம்தான். அப்படி எனக்கு வந்து நம்ம அந்த காலத்துல ஒரு புகைப்படம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. மாப்பிள்ளைக்கு பேர் என்ன பேருன்னு கூட நமக்கு தெரியாது.

0: சரி சரி. சரிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா. விட்டு விட்டு கேக்குது அம்மா பேசுறது, ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து உங்களுடைய அண்ணியே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவங்கள அப்படியே நீங்க வந்து உங்களுடைய அத்தையா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிம்மா, நன்றி.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
6: உடனடி டெலிவரி,
7: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
6: தொடர்புக்கு
7: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
0: நிச்சயமா, திருமணம் அப்படிங்கும்போது அதில் உள்ள நினைவுகள், அதுக்கப்புறமா எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு போனாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சில சில சின்ன சிக்கல்கள் வரும்போது அதை கடந்து போவதற்கு அந்த பெரியோருடைய அனுபவம் தான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வகையில் அனுபவ கருத்துக்களோட தோழியர் வந்துகிட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வருக. வணக்கம், இணைப்பு கொடுத்தாச்சும்மா, பேசலாம்.
8: வணக்கம் மேம், நல்லா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். சொல்லுங்க தோழி, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
8: செவரியம்மாள் வடக்கு கோணம்
0: மேம். செவரியம்மாள் சிரிப்போட வந்துட்டாங்க.
8: கல்யாணம் சொன்னதே முதல்ல பயமா இருந்துச்சு மேம். ஏன்னா நம்ம தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அங்க எப்படி இருப்போம் நம்ம, அங்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்க மாதிரி நல்ல பயம் இருந்துச்சு மேம். அதுல அங்க போன பிறகு எல்லாருமே என்ன ரொம்ப அன்பா இருந்தாங்க.
0: சரி,
8: அதுல எங்க மாமா மாமி என்ன ரொம்ப பாசமா இருப்பாங்க மேம். எங்க ஹஸ்பண்ட விட எங்க மாமா மாமி ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க வந்து 5 பேரு, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டு, இவங்க தான் கடைசி. அதனால அங்க யாருமே இல்லையானா மட்டும் தானே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன கஷ்டம்னா, நான் எங்க வீட்டுல 7 பேர் கூட இருந்தேன், எங்க அம்மா அப்பாவோட 9 பேர் கூட நான்
0: இருந்தேனா,
8: ரொம்ப போர் அடிச்சு மேம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம். இங்க இவங்க எல்லாம் மறந்து எனக்கு அங்க போயிருக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் மேம், அதெல்லாம் மறந்து தாண்டி வர்றதுக்கு. அங்க ஒத்துக்கி இருந்தேன் அதனால,
0: இருந்தவங்க ஒரு குடும்பம் கிடைக்கும் போது பெரிய சந்தோஷம், அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அதே நேரம் ரொம்ப பெரிய குடும்பத்தில இருந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலிக்குள்ள நம்ம உள்ள போகும்போது, அதுவும் கடைக்குட்டி மருமகளா போனீங்கன்னா ரொம்ப நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க நல்ல பொறுமையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிப்பே சொல்லுது. நன்றிம்மா. சரிம்மா, சரி. முதல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குங்கறத புரிய வச்சிட்டீங்க. நன்றிப்பா, நன்றி.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: வடிவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நேரம் 1:24 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு புதுமண தம்பதியராய் புகுந்த வீடு சென்று உங்களின் நினைவுகள் அப்படின்னு கொடுத்துருந்தோம். முதல்ல வந்து அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது இருந்த தயக்கமும் நாணமும் தான் முதல்ல பேச விடாம தடுத்தது அப்படின்னு நினைக்கலாம். இப்ப வந்துகிட்டே இருக்காங்க தோழியர், பேசிடலாம். வணக்கம், வருக.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: பெரியவளையிலிருந்து
4: விஜயதாசம் சொல்லுங்கம்மா.
5: வீட்டுல வந்து நம்ம நிறைய பிள்ளைங்களோடு சேர்ந்து வளர்ந்தது. வெளிவட்டாரம் எதுவுமே தெரியாது மேடம். நான் திருமணத்திற்கு பின்பு இங்க வரும்போது நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்க போறோமோன்னு ஒரு நல்ல ஒரு தயக்கம். இவ்வளவுதான் வீட்டுல டாம் டேம்னு பேசினாலும் இங்க வரும்போது அவ்வளவு ஒரு பம்மல். அப்ப இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் பரபரப்பான ஏரியா, எப்பவுமே எரிச்சல், வண்டி அந்த மாதிரி பவுண்டு, தூக்கமும் வராது. அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எல்லாம் கனம் அனுபவிச்சுட்டே பஸ் நம்ம பஸ் போனா தலைமையில வந்து போல இருக்கும், எவர் இடிஞ்சு விழுந்துருமோன்னு. அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நல்லா அனுபவிச்சேன். பழகிறதுக்கு கொஞ்ச நாள் அவ்வளவு படுவோம், தூங்கவே முடியாது. எங்க வீட்டுக்கு போனாதான் தூக்கம் வரும். இப்படிப்பட்ட இது மாதிரி வீட்டுல எல்லாமே மாமிக்க பொறுப்பு. அப்ப என்னன்னா எங்களுக்கு நிறைய மாமா மாமி, அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. எதிர்பார்ப்பு அதிகம். இங்க வரும்போது மாமா என்னடா ரெண்டு மாமி, அண்ணிமாரு மூணு பேரும், அந்த மாதிரி பட்ட குடும்பம். அது நல்லாதான் போயிட்டு இருந்தது. அந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது எங்க அத்தை என்ன செய்யாங்கன்னா, அவ்வளவு பொறுப்பையும் அந்த அளவுல கட்டிட்டாங்க. என்ன நமக்கு கிடைச்சாச்சு நல்ல மருமோன்ற மாதிரி எல்லாமே நம்ம தலையில மொத்தமா வச்சுட்டாங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நமக்கு அம்மா இல்ல, அம்மா வாட்டு எல்லாமே அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாமே என் மருமக பாத்துக்கிடுவான் அந்த மாதிரி திருப்பிட்டாங்க.
4: சரி சரி, எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இல்ல
5: ஆனா என்ன ஒண்ணு என்ன தெரியுமா மேம், என்ன ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வந்தாலும் அவங்க குறுக்க வந்து அத வந்து சமரசியாக்குவ. அவங்க பையனை நல்லா சத்தம், சும்மா இரு, அவன் என்ன சொல்லிட்டு நீ இப்ப எதுக்கு இப்படி நிக்கிறானே, அப்படி அப்பத்தம். இனி அவங்க வெளியே போன முறைக்கு நம்ம மனசுல என்ன இருந்தாலும் இவங்ககிட்ட சொல்லிடலாம், இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்ல. அப்ப அவ அதுக்கு காரணம் இப்படிதான் இருந்து என் அந்த பக்குவத்தை சொல்லித்தார. அவன்
4: நன்றி சகோதரி. வணக்கம், வருக. வணக்கம்மா, பேசலாம். சொல்லுங்கம்மா.
6: மேடம், நம்ம அம்மா அப்பா இன்னொரு வீட்டுக்கு போறோம், இன்னொரு வீடு. நம்ம காலம் பூரா நம்ம வயசாகி காலம் பூரா நம்ம பேரும் பிள்ளைகள் எடுத்து வச்சு அதுகளுக்கு கல்யாணம் ஆகி அந்த சமயம் வரை எங்கு நம்ம ஆளை வேண்டிய இடத்துக்கு நம்ம போறோம்.
4: அப்படி சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொல்லணும், இன்னொரு வீட்டுக்கு சொல்லக்கூடாது.
6: நம்ம வீட்டுக்கு போறோம்.
4: சரி,
6: அதுக்களையும் நம்ம அது வந்து நம்ம தாய் ஆனா இருந்தால் அது வந்து நம்ம தகப்பனார். நாத்தனார் இருந்தால் அது சகோதரி. அதே தம்பியும் அண்ணன் மாதிரி இருந்தா அவர்களும் நமக்கு அண்ணன் தம்பி. இப்படி நாம் அவங்களுக்குதான் அப்படி இருந்த நான் மனப்பூர்வமாட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கேன், நல்ல சந்தோஷமா இருந்திருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம அந்த சந்தோஷத்துல அந்த பிள்ளைகளை எல்லாம் மூணு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ்வளவு நல்ல நிம்மதியாட்டு சந்தோஷமாட்டு நம்ம பூந்த வீட்டுல இருந்து வார்த்தையே கழித்து கொண்டிருக்கிறேன்.
4: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
7: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: சரி சரி சரி சரி சரி,
12: தட்ஸ் ரைட்.
11: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: Some uncle.
1: That's right.
2: இன்னும் ஒரு தோழியை சந்திச்சுட்டு நம்ம திரைப்பட பாடல் கேட்கலாம். வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க தோழி.
3: வார்டிலிருந்து தோழி சுல்தானி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா. சுல்தானிமா,
3: நான் ஒரு கஷ்டமே படல, ஏன்னா எனக்கு மாமா மாமி கிடையாது. ஹிந்தி பாச தெரியாது. ஆமா, எங்க கதவு துறக்க பயமா இருக்கும். ஒரு நாளுலாம் ஒரு ஒரு நாள் வயிற்ற வெள்ள கலந்துருக்கேன். 4 மணில இருந்து ராத்திரி 8 மணி வர ஊர்லனா நடக்குமா அப்படி?
2: அப்பதான்
3: ஒரு ஆளு அடுத்த உடனே கதவு போய் நம்ம தட்டி சொல்லலாம், எனக்கு சொல்லவே தெரியாது.
2: சரிம்மா, சரிம்மா,
3: புரிஞ்சுக்கிட்டோம். குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது
2: ரொம்ப
3: இருந்த மாதிரிதான் இப்ப இருக்கேன். ஜாலியா தான் இருக்கேன்.
2: சரிம்மா, எப்போதுமே சந்தோஷமா இருங்கம்மா. நன்றிமா.
3: நன்றி.
2: நிச்சயமா, வீடுன்னு இருந்தா அதுல பெரியவங்க கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுதான் இவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. இப்போ கஸ்தூரி விஜயம் இந்த திரைப்படத்துல இருந்து பி சுசீலா பாடி இருக்கக்கூடிய பாடல் வரப்போகுது. கண்ணதாசனுடைய கவிதை வரிகளுக்கு இசை வி. குமார்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:34 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம், புதுமண தம்பதியராய் புகுந்த வீடு சென்று உங்களின் நினைவுகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து வரும் அன்பு தோழி யார் எங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வாங்க பேசலாம்.
1: வணக்கம் மேடம், யாசின்.
0: துலுக்கர்பட்டியிலிருந்து யாசின் நசீமா, சொல்லுங்க.
1: சாப்பாடு பாவம் மக்கள்லாம் ரொம்ப அலமோடி இருக்காங்க மலையில. அந்த வீடியோ இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா காட்சியா இருக்கும், பார்க்கும்போது
0: கஷ்டப்பட்டுருக்காங்களா.
1: சித்திர மாசம் மழை பெஞ்சு அந்த மழை என்னங்கிறது அந்த திடீர்னு அன்னைக்கு மழை.
0: உங்களுடைய திருமணத்தன்னைக்கு நடந்த நிகழ்வை நீங்க அழகா சொல்லிட்டீங்கம்மா. சரி,
1: திருமணம் ஆகி அன்னைக்கே அப்படி கிடையாது. திருமணம் முடிஞ்சு போய் வீட்டுக்குதான் கூட்டுறாங்க, மாப்பிள்ளைக்கு உடனே கூட்டு
0: வந்துருவாங்க.
1: பொண்ணு மாப்பிள்ள கூட்டு போறப்ப வந்து வயது அப்பா சொல்லுவாங்க, மாமியார் வரல, சமைச்சு மைனியாலும் மச்சா முன்னாடி வந்தாங்க, அவங்கள்ட்ட அப்பாவும் அக்காவும் இருந்தாங்க. அவ ரொம்ப கோவப்படுவா, வீடு அப்புறம் கூட்டு போயாச்சு. வீடு கொரோனா வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருந்திருந்தேன், அப்புறம் கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சுதான் திருப்பி இங்க வந்து தங்கிட்டு, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் பிரிஞ்சு இருக்கும் போது நம்ம வீட்டு வந்துட்டு அப்படின்னா, அப்புறம் ஒரே நைட்டு தான் தூக்கமாரில ஒரே குழந்திட்டே இருந்தேன். ஒரு மறுநாளே இருந்தா கூட்டு போய் அப்பா அம்மாவை பார்க்க முடியல, அதனால உள்ளூர் தான் பாத்துக்கேன்.
0: காலையில போனாலும் சாயங்காலம் போனாலும் பாத்துக்கலாமே. இல்ல
1: அவங்க தங்கிட்டு வந்து கூட படிச்சவங்க கொஞ்சம் தைரியமா அவங்க வந்து பக்கத்துல பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா இருந்தது.
0: சரி,
1: அதான் புது அது அன்பா பழகி கழிச்சிருந்தவனா மாமியார் நல்ல பொண்ணுமா இருப்பாங்க. எல்லாம் நல்லா அழகா துணி தொகையில நல்லா புளிக்க தண்ணி எடுத்து எல்லாம் நல்லா பண்ணுவாங்க மேடம்.
0: மகிழ்ச்சிமா, உங்களுடைய திருமண விழால நடந்ததை சொல்லிருக்கீங்க, மிக்க நன்றி. நிச்சயமா நம்ம அங்க போகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, அது அந்த ஒரு பதட்டமான ஒரு மனநிலைமையில தான் இருக்கும். அப்ப பெரியவங்க துணைக்கு இருக்கும்போது நிச்சயமா அந்த இதெல்லாம் மாறிடும் அப்படிங்கறதா தோழிய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், பேசலாம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
5: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI and டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
4: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
5: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7550055004.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:38 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம், வருக. வணக்கம், பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
6: என்னுடைய திருமணம் வந்து 40 வருஷம் ஆயிட்டு.

0: அப்ப அந்த நினைவுகளை நீங்க என்னை கேட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன், ஆனா கல்யாணம் முடிஞ்சு போறது பக்கம்.
1: சரி,
0: நான் வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா கிட்ட போக மாட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க நம்ம வீட்டுல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது கிடையாது, இப்போ நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். மாமனார் ஒரு மகன்
1: தான்
0: அவங்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்ல அருமை இருப்பாங்க. அவர்களுடைய அவங்க மாமியாருக்கு வேலை கிடையாது, ஆனா அவங்க என்ன ஒரு வேலையே விட மாட்டாங்க. கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கொடுத்தேன் அப்படின்னு தொடக்க நாட்கள் இருந்தாங்க.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா உங்களுடைய தொடக்க நாட்களை பத்தி எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
0: தேங்க்யூ.
1: நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அந்த இன்னொரு வீடுன்னு போகும்போது அதுதான் நம்ம வீடு அப்படின்னு அந்த மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த கேப்பில் நிச்சயமா அங்கே உள்ள பெரியவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த நிச்சயமாக பெரியவங்க வேணும் அப்படிங்கிறத அத்தனை வரைக்கும் நம்முடைய மனதுக்குள்ளே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பே இன்னைக்கு.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: அடுத்து வரும் அன்பு தோழி, வணக்கம், வருக. நல்லா இருக்கும்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுடைய புகுந்த வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்தீங்கிறத அந்த பாட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. வணக்கம், வருக. வணக்கம்மா, பேசுங்கம்மா.
8: வணக்கம் மேடம், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
8: எனக்கு கல்யாணம் வந்து புதுசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப போனோமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்ப எனக்கு மூணு அண்ணிமார் உண்டு. அவங்க எல்லாரும் ஒரு மாசம் வீட்டுலதான் இருந்தாங்க, எனக்கு எல்லாம் சொல்லி எடுத்து தந்தாங்க. அது பிறகு ஒரு நாள் எல்லாருமே வெளியே போக வேண்டியது இருந்து அன்னைக்கு நான் தான் சமைச்சு பண்ண வேண்டியது இருந்து எனக்கு குழம்பு வைக்கவே தெரியாது.
1: சரி,
8: அப்ப எங்க வீட்டுக்கு சொல்லி தந்தாங்க, வச்சோம், வச்சாக்கி அதுக்கு தக்காளி பழம் போடல. அப்ப எங்க மாமனார் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு தக்காளி பழமே போடல, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் போட்டு
1: நல்லா இருக்கு. சரிங்கம்மா, மிக்க நன்றிம்மா. நன்றி, நன்றி. பாசத்துக்கு முன்னால் எந்த இதுவும் தேவையில்லை இல்லையா, அது ருசியெல்லாம் இல்லை, அது பாசத்துக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த உணவுலையும் தெரியுது அப்படிங்கிறத தோழி அழகாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா.
9: நீ கவலைப்படாத,
10: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

இருமனம் இணைவது மட்டுமல்ல திருமணம், இரண்டு குடும்பங்களின் பிணைப்பு பாச பிணைப்பு தான் அது. சொந்தங்களின் விரிவாக்கம்தான் மனவிழா. மகிழ்ச்சியோடு மனப்பக்குவமும் இணைந்தால் என்றுமே குடும்பம் இன்பமே தரும். குடு இன்பம் அல்லவா அது? நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரிகள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்ய
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல்

ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 1,334,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்

0: வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசியபோது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2 ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4 ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும், வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவோ கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும்

0: விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இனிய திரைப்பட பாடல் ஒன்று.

0: Temple in Bihar, 5 people killed in a fire incident in Birbhum, West Bengal. IMD issues red alert for extremely heavy rainfall in Gangetic, West Bengal and Odisha today. In men's cricket, Sri Lanka were 184 for 5 in their first innings against India on day 3 of opening test at Gaul. And BWF Badminton World Championships begin in New Delhi. India's M.R. Arjun Hariharan Amsakarunan advance to second round of men's doubles category. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் 2:15. மதிய வேளையில் இதயதாகம் தீர வரும் இசைச்சாரலாய் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்போமா? டெடி படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது மதன் கார்கே வரிகளுக்கு இசை டி இமான்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
6: அடுத்து வரும் பாடலின் படம் 24. ஏஆர் ரஹ்மான் இசையில் மதன் கார்கி வரிகளை பாடியவர் சித் ஸ்ரீராம், ஜோனிதா காந்தி, சனா ஆகியோர்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமடம், நாகர்கோவில். 2330 66.
5: அன்புநேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கிறது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்தது திரை இசை.
1: வட்டார வானொலி இது, வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மம ஹிருதயே என தொடங்கும் ரீதி கவுளை ராகம் கண்டசாதி திரிபுட தாளத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

0: இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: வசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புத்தனணை மயிலாடி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தர்மபுரி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை நீலகிரி கடலூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வருத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வருத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பித்துள்ள நிறைவு

நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். அன்பு நேயர்களை, கடிதம் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை இன்று பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் கேட்டு மகிழ இருக்கிறோம். இனி வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: மீண்டும் அடுத்து ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.
4: தென்றல் வழியே வரும் கானங்களின் கலை தேவதை குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது கடித வழி நேயர் விருப்பம். கடிதம் வழியாக உங்களது விருப்ப பாடலை தெரிவித்து கேட்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருடைய விருப்பமாக வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போமா? கோட்டாரிலிருந்து கே என் தங்கவேல், கோசலையம்மாள், நாராயணன் இவங்களுடைய விருப்பமாக தான் முதல் பாடல். சக்கரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, வாலி வரிகளுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. பாடலை கேட்போமா?

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். தேநீர் நேரத்தில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம். நேரம் 3:08. அடுத்த விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னா, புன்னை நகர்லேருந்து ஜெய ஜெயக்குமார் கடிதம் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் ரயில் பயணங்களில் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது, இசை T. ராஜேந்தர்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
5: ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
6: குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்காக கடிதம் வழியாக விருப்பம் தெரிவித்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? சுண்டபற்றி விளை, பால் பாண்டியன், அசோக்ராஜ், செல்லையா, ஏ சுகுமாரன் ஆகியோருடைய விருப்பத்தில் தர்மராஜா இந்த படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாமா?

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
5: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழியினே இரு விருப்பம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யாருடைய விருப்பம் அப்படின்னா, திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேயருடைய விருப்பமாக தான் வருது. படம் வருஷமெல்லாம் வசந்தம், உன்னிமேனன் பாடியிருக்காங்க. ஆர் ரவிசங்கர் வரிகளுக்கு இசை சிற்பி. கேட்போமா?

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நேரத்தை சரிபார்த்துக்கலாம். 3:26 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்கள் கடிதம் வழியாக விரும்பி கேட்ட பாடல்கள். அடுத்த பாடல யாரு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோட்டார் ஆ கோலப்பன். இந்த நேரின் விருப்ப பாடலின் படம் அனார்கலி. கண்டசாலா குரல்ல பாடல் வருது, இசை ஆதி நாராயண ராவ். பாடலை கேட்போமா?

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்

0: மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் கடித வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 3:30 ஆயாச்சு. அடுத்த பாடல் என்ன படம், யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கல்லுக்கூட்டம் ஆர் வருவேல் இந்த நேயரின் விருப்பமாக வருகிறது. வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த படத்திற்காக பி லீலா குழுவினர் பாடியிருக்கும் பாடல். கொத்தமங்கலம் சுப்பு வரிகளுக்கு இசை சி ராமச்சந்திரா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.

நேரம் 3:38 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் நாம் கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவர்குளம் தேரிவளை எஸ் கனகராஜ். இந்த நேயர் கடிதம் வழியாக விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல்நாட்டு மருமகள். வாணிஜெயராம் குரலில் பூவை செங்குட்டுவன், வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன். பாடலை கேட்போமா?

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் 3:43 ஆயாச்சு. அடுத்த விருப்பம் யாருடையது அப்படின்னா வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் இந்த நேயரின் விருப்பமாக பாடல் வருது. குக்கு படத்திலிருந்து கல்யாணி நாயர் பிரதீப் குமார் பாடியிருக்காங்க, கேட்போமா?

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: மூன்று மணி 49 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். தேநீர் நேரத்துல இன்னைக்கு நாம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம் கடித வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? கட்டிமங்கோடு எஸ் அன்பழகன் இந்த நேயர் கடிதம் வழியா தெரிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய பாடலின் படம் தெய்வத்தாய். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். வாலிவரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை கேட்போமா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நேரம் சரியா 3:54 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழியினே இயர் விருப்பம். நிறைவான பாடல் யாருடைய விருப்பமா வரப்போகுது அப்படின்னா, திட்டு விலை ஷாபி இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன செய் மச்சான் இந்த படத்திலிருந்து சித்ராவின் குரலில் பாடல் வருகிறது. இசை தேவா.

0: குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேநீர் நேரம். இன்று இடம்பெற்றது கடித வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் வழியாக விருப்ப பாடலை எழுதி அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதி

நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: மாலை பொழுதில் உங்கள் மனமகிழ கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. இப்போது கேட்போம்
3: பாரத பிரதமரின் ஜி1 திட்டம் குறித்த தகவல்கள். இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைப்பது நாட்டின் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நல்வாழ்வுக்கு அவசியம். எத்தனால் கலந்த பெட்ரோல் போன்ற உயிரி எரிபொருட்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை இந்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. பயோ எத்தனால் உற்பத்தியின் தற்போதைய அளவு 2021-22 10% கலப்பு என்ற அரசாங்கத்தின் இலக்கை அடைய தேவையான அளவை விட குறைவாக உள்ளது. பயோ எத்தனாலின் வணிக அளவிலான உற்பத்தியை ஊக்குவிக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் ஒரே கவனம் 2nd generation 2G பயோ எத்தனால் ஆகும். இது உண்ண முடியாத விவசாய துணை பொருட்கள் மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 2G எத்தனாலின் மூலதன செலவு, மாற்றச் செலவும் வழக்கமான செலவாகும் முறையை விட அதிகம். பாரத பிரதமரின் ஜி1 திட்டம் 2G எத்தனால் உயிரி சுத்திகரிப்பு ஆலைகளை அமைப்பதற்கு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. வணிக ரீதியாக சாத்தியமான 2G பயோ எத்தனால் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் விவசாய உப விளைபொருட்களை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான மூலப்பொருளாக மாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. விவசாய கழிவுகளை அகற்றுவதற்காக மரக்கன்றுகளை எரிப்பது போன்ற செயல்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் சார்ந்திருப்பதை 10% குறைக்க அரசாங்கத்தின் எத்தனால் கலந்த பெட்ரோல் EBP திட்டத்திற்கு பங்களிப்பது போன்ற நோக்கங்களை இத்திட்டம் கொண்டுள்ளது. மேலும் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்குகிறது. மக்கும் குப்பைகளை மூலப்பொருளாக பயன்படுத்தி சிறந்த கழிவு மேலாண்மைக்கு உதவுதல் எத்தனாலாக மாற்றும் நுட்பங்களுக்கு உள்நாட்டு புதுமையான உயிரியலை ஊக்குவிக்கிறது. பாரத பிரதமரின் ஜி1 திட்டம் 2 வகையான பயோ எத்தனால் திட்டங்களை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 1. வணிக ரீதியாக சாத்தியமான அளவு பயோ எத்தனாலை உற்பத்தி செய்வதற்கான வணிக அளவிலான திட்டங்கள். 2. பயோ எத்தனால் உற்பத்தியின் புதிய முறைகளை சாத்தியமானதாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப வழக்குநர்களை ஊக்குவிப்பதற்காக செயல் விளக்க அளவிலான திட்டங்கள். இந்த திட்டம் இதுவரை 12 வணிக அளவிலான மற்றும் 10 செயல் விளக்க அளவிலான 2G பயோ எத்தனால் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவியுள்ளது. இத்திட்டம் 2 கட்டங்களில் செயல்படுத்தப்படும். முதல் கட்டமாக 2018-19 முதல் 2022-23 வரை 6 வணிக திட்டங்கள் மற்றும் 5 செயல் விளக்க திட்டங்கள் உள்ளடக்கப்படும். 2nd கட்டமாக 2020-21, 2023-24 வரையிலான மீதமுள்ள திட்டங்களை

0: உள்ளடக்கும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசனை குழு இத்திட்டத்திற்கு தகுதியான திட்டங்களை பரிந்துரைக்கும் நோடல் ஏஜென்சி ஆகும். செயல்படுத்தும் நோக்கங்களுக்காகவும் உயர் தொழில்நுட்ப மையம் CHTக்கு செயலக ஆதரவை வழங்குவதற்காகவும் MOPNGயின் கீழ் உள்ள மற்றொரு அமைப்பானது நோடல் ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் சில தகுதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மற்ற நோடல் ஏஜென்சியான SAC சில தேர்வு அளவுகோள்களின் அடிப்படையில் முன்மொழிவுகளை மதிப்பிட்டு நிதி மானியத்திற்கு ஏற்றதாக இருந்தால் திட்டத்தை பரிந்துரைக்கும். ஒரு பரிந்துரைக்கு பிறகு சரிபார்ப்பு செயல்முறை செய்யப்படுகிறது. மேலும் நிதி உதவி அனுமதிக்கப்படும். திட்டத்தின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல கட்டங்களாக நிதி விடுவிக்கப்படும். உற்பத்தி தொடங்கியதும் வணிக திட்டங்கள் 2G பயோ எத்தனாலின் முழு அளவையும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு OMC களுக்கு கலக்கும் நோக்கத்திற்காக வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு MOPNG திட்டத்தை மதிப்பாய்வு செய்யும். மேலும் விவரங்களுக்கு http://mopng.gov.in என்ற இணையதள பக்கத்தை பார்க்கவும். பாரத பிரதமரின் ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
1: மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்கலாம். வரும் 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

மாலை மங்கும் நேரத்திலே மனம் லயிக்க வருவது திரை இசை. நேரம் 4:08. நேர்களை நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக விவி பிரசன்னா பாடிய பாடல், முரளி சபேஷ் இசையில், யுகபாரதியின் வரிகளில், பொக்கிஷம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

கதைகளில் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம் இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:12 ஆயிட்டிருக்கு. திரையை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதீஷ் சக்கரவர்த்தி வரிகளில் அவரே இசைமைத்த ஒரு பாடலை கேட்க இருக்கிறோம். பென்னி தையல் பாடியிருக்காங்க லீலை திரைப்பட பாடல்.

இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். தெரிசு கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் சத்யன் ஸ்வேதாமோகன் பாடிய பாடல் யுகபாரதியின் வரிகளில் நேபாளி திரைப்பட பாடல்.

0: இதுவரை திரைசை கேட்டு ரசித்தீர்கள். நேர்களே, உங்களோட விருப்பப்படலையும் கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 இன்று இரவு 10 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் உங்க விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 2602-4902-9072 இணைப்பீடாக 04652 அலைபேசியும் 8903252-57019.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

வட்டார வானொலி நட்பான வானொலி நம்மோடு எப்போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஒய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக

0: அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கிஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மூட்டுக்கடல் சங்கமம் குமரியில் நேயர்களின் சங்கமம் குமரி எஃப்எம் 101. சங்கீதம் சந்தோஷம் எப்போதும் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:03 நிமிடம். தென்றல் மிதமாய் தொட்டு செல்லும் இந்த மாலை வேளையிலே காற்றோடு கலந்து வருகிறது முன்னெச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசை சரம். விழும் அருவியின் ஒலி போல சிரிக்க, துவழாத மனமும் கொஞ்சம் நழுவ, சிரிக்க ஏனோ இந்த தயக்கம். சீர்கழி எஸ் கோவிந்தராஜன், பி சுஷிலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், யானைப்பாகன் திரைப்பட பாடல் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக.
4: செங்கனி வாய் திறந்து

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
4: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன்
8: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: என்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க தித்திப்பு. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:09. முன்னச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நேர்மை கொண்ட மனம் என்றும் பயப்படாது, சத்தியமே லட்சியமாக வேண்டும் என கூறுவது நீலமலை திருடன். TM சவுந்தரராஜன் குரலில், KV மகாதேவன் இசையில்.

நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி விதை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பயோஃபிளாக் முறையில் டிரால் வளர்ப்பு குறித்த தகவல்களை தருகிறார் மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். முன்னிச்சிட நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 நேரம் 5:13. கோபியர்களுக்கு இடையில் கண்ணன் அல்ல இவன், குறும்புத்தனம் செய்யும் நீலவண்ணன். ஏஎம் ராஜா, பி சுஷிலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், சங்கர் கணேஷ் இசையில், அன்பு ரோஜா திரைப்பட பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

மூன்றுகடல் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:18. முழுச்சிரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. அன்று முதல் இன்றுவரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களை சஞ்சலமில்லா மனதில் எப்போதும் குழப்பம் என்பது இல்லை, எண்ண தெளிவே யாவருக்கும் தேவை. முழுச்சிரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே ஜே ஜேஸ்தாஸ் பாடிய பாடல் இளையராஜா இசையில், சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகள், சிந்து பைரவி திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன்.

அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன்கள் வளர்ப்பு. மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேற்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். முன்னச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 5:23 ஆயிட்டு இருக்கு. இது என்ன மாசம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? அட, இது என்னங்க கேள்வி, இது என்ன மாசம்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லுமே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாங்க, இது என்ன மாசம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க கேளுங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலியின் வரிகளில் சங்கர் மகாதேவன், நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பார்த்தாலே பரவசம் திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 12ஆம் தேதி நாகர்கோவில் இருப்பு பாதை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரிய மாணிக்கபுரம் ரயில் தண்டவாளத்தின் அருகாமையில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஊர் பெயர் விலாசம் தெரியாத ஆண் சடலம் கிடைத்துள்ளது. மெரூன் கலர் அரகை பனியனும் கருப்பு நிற லுங்கியும் அணிந்திருந்தார். இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் நாகர்கோவில் ரயில்வே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. பார்வையால் கிரகம் விட்டு கிரகத்திற்கு கடத்தி செல்ல முடியுமா? பார்வைகள் மோத, பாதங்கள் நோக, சலனம் இல்லாமல் இவர்கள் நிற்க என்ன காரணம்? ஹரிகரன் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இனியவனின் வரிகளில். சிரித்தால் ரசிப்பேன் திரைப்பட பாடல்.

ஆச்சரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 5:36. துணிவு என்பது உடனிருந்தால் துன்பம் என்பது ஏது? விழிப்பு நிலை என்பது எப்போதும் வேண்டும். நல்லது கெட்டது என்பதனை பிரித்தறியும் போதுதான் நம் வாழ்க்கை பாதை தெளிவாக அமையும்.

நேயர்களே, இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:41. தூண்டில் மீனாய் மனம் துள்ளும் நிலை என்ன? காற்றில் பஞ்சாக மிதக்கும் ஆடவன் மனம் காரணம் என்ன? கார்த்திக் பாடிய பாடல் வைரமுத்து, வரிகளில் ஏ ஆர் ரகுமான், இசையில் ராவணன். திரைப்பட பாடல் நம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

வெள்ளை காகிதமாய் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையில் என்ன எழுதுவது என்பது நம் கையில் தான் உள்ளது. நம் வாழ்க்கை நம்மிடமே, நம் எண்ணப்படியே. சாரதியின் வரிகளில் சாய் விக்னேஷ் பாடிய பாடல், என்ன ரகுநாந்தன் இசையில் அயோத்தி திரைப்பட பாடல் நம் நிகழ்ச்சியை அடுத்த பாடலாக.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பாண்டுளை 101 இனிய பாடலை கேட்டு ரசித்தே இருக்கீங்க முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். உங்க விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். குமரி பாண்டுளை 101 இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். எங்கெங்கு சென்றாலும் ஒரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் நம் எண்ணத்தில் தெளிவது ஒரு முகமை. அது நம்மை இயக்கும் இறை முகமை. அபிபாடிய பாடல் மதன் கார்கி வரிகளில், இசை அஜ்னேஷ் லோகநாத். காந்தாரா சாப்டர் 1 திரைப்பட பாடல்.

என்ன தடை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்ற துணிவு தான் நம் வெற்றியின் முதல் படி. வர்றது வரட்டும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மனசை எப்பவுமே சில்ல வச்சுக்கணும். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக குட் நைட் திரைப்பட பாடல்.

0: இதுவரை கேட்டு ரசித்தது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். காற்றில் மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. இது கேட்க கேட்க கொண்டாட்டம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நமது பண்பலையில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்று இனி இடம்பெறும் நிகழ்ச்சிகள். இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இனி இதர நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் என்று, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி விதை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள், அமுதசுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பயோஃபிளாக் முறையில் ரால் வளர்ப்பு குறித்த தகவல்களை தருகிறார் மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை.

0: இரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவி கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் என்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசிறி குழுவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். நாளை காலை 8:30 சரும ரூக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:30 3-in-1 தொடர்ந்து KKS+, 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி, 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி, 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், முகிலன் விளை பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 10:45 திரையிசையை கேட்கலாம், 11:02 ஏக்ஸூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித விழி நேயர் விருப்ப பாடல்கள், பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் முதல்மொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை, 12:50 நலமை வாழ்வு மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani. The news read by Saira Mujtaba. Union Home Minister Amit Shah today highlighted that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. He underlined that substantial recoveries, including IEDs, grenades bearing Pakistan Ordnance factory markings, pistols, live cartridges and CCTV cameras used for espionage, were made from the ISI-funded group. Mr. Shah added that the network was involved in several terrorist activities. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme or ECMS with projected investment of 7,877 crore rupees. These approvals are expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology, Ashwini Vaishnav, handed over the approvals to the applicants at a function in New Delhi. The applications are related to the manufacturing of products including acetylene black, speakers and microphones, optical transceivers, capacitors and coils. BJP National President Nitin Naveen today announced the new team of national office bearers of the party. Mr. Naveen has appointed 13 national vice presidents including Vasundhara Raje Sindhya, Tirath Singh Rawat, Ram Madhav, Bejayant Jay Panda, Sardar Manpreet Singh Badal and Rekha Verma. Union Minister and BJP leader Piyush Goyal has been appointed as the national treasurer of the party. B.L. Santosh has been appointed as organizational national general secretary. Mr. Naveen has also appointed 8 party leaders as National General Secretary, including Vinod Tavade, Sunil Bansal, Smriti Irani and Biplab Kumar Deb. The party also named new heads of its various morchas, including Dr. Hemang Joshi as Yuva Morcha President, Roop Kumari Chaudhary as Mahila Morcha President and Bansilal Gurjar as Kisan Morcha President. சீனியர் பிஜேபி லீடர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி.

0: has congratulated the newly appointed national office bearers of the party and those who have been given various responsibilities. Education Minister Prahlad Joshi today held a meeting with the Secretary, Department of Higher Education, DG of National Testing Agency, NTA, and other senior officials in New Delhi. During the meeting, the minister directed that strict compliance be ensured of the established exam protocols. He also directed that a complete overhaul of confidential operations architecture, secluded rooms, air-gapped systems, device deposit protocols be implemented on a war footing. The agency has been further directed to conduct a thorough audit of all exam processes and submit a report on corrective action taken. The Qatar-India remittance service based on post-transfer powered by UPI is now available. It enables customers in Qatar to send funds directly to UPI-enabled bank accounts in India through Qatar Post outlets. The Communications Ministry said that the service offers an instant, secure, convenient and accessible channel for cross-border remittances, particularly benefiting the large Indian community in Qatar and their families in India. The initiative combines the extensive reach of postal networks with India's digital public infrastructure to provide an efficient and convenient channel for cross-border remittances. In men's cricket, Indian bowlers restricted host Sri Lanka at 284 in their first innings, taking a lead of 178 runs at stumps on day 3 of the first test in Galle. Manav Sutar led the wickets column for India with 4 scalps, while Ravindra Jadeja picked up 3. Jadeja became only the fourth player in test cricket history to reach the milestone of 350 wickets and 4,000 runs. He's also the first Indian left-arm bowler to achieve the haul. In badminton, Teresa Jolly and Gayatri Gopichand have won their first round clash against Paula Lopez and Lucia Rodriguez of Spain at BWF World Championships 2026 in New Delhi. And that is the end of this news bulletin.
1: குமரி பண்பலை 120 இது கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:10. நேரில் இனி சேவை செய்திகள் கேட்கலாம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் தோவாளி வட்டத்தில் இம்மாதம் 19 காலை 9 தொடங்கி 20 வரை காலை 9 வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 19 அன்று மாலை 4:30 முதல் 6 வரை தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். எனவே தோவாளை வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது அனைத்து தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்ய மிக சிறந்த முயற்சி. இதன் மூலம் திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் மற்றும் பரிசுகளை வழங்குவது இந்த போட்டிகளின் முக்கிய நோக்கம். பொதுமக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் வரும் 31 வரை tmcmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, வுஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மலர்கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுகளான ஹயாக்கிங் மற்றும் ஹேனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல்

அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களும், இளங்கலை 1ஆம் ஆண்டு முதல் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவ மாணவியர்களும், பொதுப்பிரிவு அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களான நிரந்தர பணியாளர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. மாவட்ட மண்டல அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 2000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்படும். மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா 75,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக தலா 50,000ரூபாயும், 3ஆம் பரிசாக தலா 25,000ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. எனவே மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க tncmtrophy.sdat.in என்ற இணையதள முகவரி மூலம் முன்பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. இணையதளம் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 7401703507 என்ற எண்ணிலோ, 9487146542 என்ற எண்ணிலோ அல்லது 04652226060 என்ற தொலைபேசி எண்ணிலோ காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. நேரில் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15.

0: குமரி முனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:17:30 ஆயிட்டிருக்கு. இப்போது மெல்லிசை பாடல்களை கேட்கலாம் நேயர்களே. அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம்.

0: அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. Anaitthu sigichai muraigal ore idathil.
5: Ungal idhayathai maaridaippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponjesli Super Speciality Hospital.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
10: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
11: திருமகள் புரிகின்ற என தொடங்கும் பொன்மணி வைரமுத்து இயற்றிய பாடலை பாடுபவர் எஸ்பி சைலஜா. இசை டி கே ராமமூர்த்தி.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
4: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், பிடெக்ல ஏஎன் டேட்டா சயின்ஸ், ஐடி பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
3: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
4: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005 004.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: அன்பார்ந்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
3: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. August 17 to 27 நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி சரி,
11: தட்ஸ் ரைட்.
10: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: வாழ்க திலகர் நாமம் என தொடங்கும் பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் பி. சுசீலா. இசை டி. ஆர். பாப்பா.

0: இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதிய அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக

0: பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல்கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1,436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள்

உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மாலை மயங்கும் நேரத்தில் உங்கள் ரசனைக்காக குமரி பண்பலை 101 கேட்டு ரசிப்போம் திரையிசை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து நேரம் 6:40. திரையிசையில் முதல் பாடலாக கார்த்திக் ராஜா இசையில், பாஸ்கர் வரிகளில், SB பாலசுப்ரமணியம், ஹரிணி, வெங்கட் பிரபு பாடிய உல்லாசம் திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையில் அடுத்ததாக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் உனை தேடி.

0: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திரை இசையில் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் தேவாவின் இசையில் ஆசை திரைப்பட பாடல்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: இதுவரை திரை இசை கேட்டு ரசித்தீர்கள்.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றி பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமிளா.
1: தாவேக அரசின் 100 நாள் சாதனைக்கு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு தெரிவித்த வாழ்த்து. 2வது முறையாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அரசு தரப்பில் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்களின் வெளிநடப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான உறுப்பினர்களின் விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க சம்பவங்களாகும். பேரவை கூடியதும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும், மதசார்பற்ற உண்மையான மக்கள் தலைவர் திரு விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது என்றும் கூறினார். தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து செயல்படும் அரசு இது என்றும், பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து மக்களின் பேராதரவுடன் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்து புதிய சிந்தனையுடன் களமிறங்கி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்துள்ளது என்றும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம், சீர்திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை செய்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வலிமையான, சமத்துவமான, ஊழலற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவதாக தாவேக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்ற மக்கள் பணியை தொய்வின்றி செய்யும் முதல்வருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் பேரவை சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கோவை மற்றும் திருவொற்றியூரில் நிகழ்ந்த மாணவர் படுகொலை சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. கோவையில் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது கோஷ்டி பூசல் காரணமாக நடந்த கொலை என்று கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்தது எப்படி கோஷ்டி மோதலாகும்? இது ஒரு படுகொலை என்பதில் சந்தேகமில்லை என்று திட்டவட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதரின் தகவல்களை குற்றவாளிகளிடமே காவல்துறை பகிர்ந்துள்ளது. அதுதான் அமுதரின் மரணத்திற்கு முக்கிய காரணம். இதனை அமுதனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனை என்னிடமும் தொலைபேசி மூலம் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல, சென்னை திருவொற்றியூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து தனுஷ் என்ற மாணவரை 30 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. காஞ்சிபுரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. சந்துரு, விக்கி என்ற 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாயும் மகளும் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் ஆட்டோவில் வைத்து வைதேகி என்ற இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் என்று அவர் பட்டியலிட்டபோது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார்.

போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, திமுக ஆட்சியில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, திமுக ஆட்சியில் 2021 2026 ஆண்டு வரை போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் 40% அதிகரித்துள்ளது என்றார். உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் குறுக்கிட்டு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜிடம் கேட்டால் முழு விவரங்களையும் தருவார் என்றும், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு பதக்கம் வழங்கியிருக்கிறீர்களே ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன், திருவொற்றியூரில் கொலையுண்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், கோவையில் நிகழ்ந்த அமுதன் படுகொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்றும், போதைப்பொருள் தொடர்பாக நடைபெற்றது என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் உறுதிபட கூறினார். அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியபோது, இறந்தவர்களின் தாயார் பக்கம்தான் முதல்வர் இருப்பார். நேற்றைய தினம் தனுஷ் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் பேசினோம். அவர்கள் 4 கோரிக்கைகளை வைத்துள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் உறுதியான கொள்கை என்றார். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிலளித்தபோது, முன்விரோதம் காரணமாக மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான கொலை என்று கூறி திசை திருப்ப வேண்டாம். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பின்னர் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என்று திமுக கொறடா திரு ஏ வ வேலு கூறியதும், திமுக உறுப்பினர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். பிறகு பேரவை விதி 110 கீழ் விவசாயிகளுக்கான 2வது தவணை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் 15 நாட்களில் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மே மாதம் 25ஆம் தேதியன்று 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் 2வது முறையாக கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நிதி நெருக்கடிக்கு உள்ளான இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டும் 75,000 ரூபாய்க்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய என்றும், 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பயிர்க்கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும், 13,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தை திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவச வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய உயர்வு மற்றும் மகளிர் உரிமைத் தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அவற்றை நிறைவேற்றிக் காட்டுவோம் என்றும், 100 நாட்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆட்சி பொறுப்பேற்ற 28 மாதங்களுக்கு பிறகே மகளிர் உரிமைத் தொகை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் 27,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் கருத்து தவறானது என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் எழுந்து தெரிவித்த ஒரு கருத்து திமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பேரவையில் பேசிய ஒரு உறுப்பினர் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், உடனே எம்ஜிஆர் அந்த உறுப்பினரை கண்டித்து மன்னிப்பு கோர வைத்தார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்வை சுட்டிக்காட்டி, அத்தகைய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினாா்.
இந்நிலையில் 110 விதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கருணாநிதி குறித்து அமைச்சர் பேசியது தவறுதான் என்று குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது குற்றமல்ல என்று தெரிவித்தார். இதையடுத்து

0: அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சினையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஒ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் அவைக்கு வரும்போது கட்சி வித்தியாசமின்றி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பது மரபாக உள்ளது என்றார். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து முரணாக இருப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் அவைக்கு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பார்களா என்று கேட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைவரும் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் தெரிவிப்பது ஒரு பண்பாடு, இது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்தார். விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் கடந்த 2021-22 ஆண்டுகளில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக 2023 ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு 600 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 41 மாதங்களாகியும் தற்போது வரை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், தனது மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும் அது இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார். உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் அதில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றாலும் ஆரோக்கியமான வகையில் இன்றைய பேரவையின் நடவடிக்கைகள் அமைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மைப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மைப் பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழில் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் எச்ஐவி விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் எச்ஐவி அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 முதல் துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 வரை 60 நாட்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எச்ஐவி நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநெஞ்ச கல்லூரி வளாகத்தில்

0: போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக முதல் 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளது.

தாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,00,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது.
பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு

0: செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலுச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல் செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் 7:25. ஆரம்பமாவது உழவர் உலகம் நிகழ்ச்சி. முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் அறிவுரைகள். மலர்பயிர்களில் மழை குறைவாக இருக்கும் பட்சத்தில் மலர்பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக காற்றுடன் இருக்கும் பட்சத்தில் நீராவி போக்கு அதிகமாக காணப்படும். நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். நெல்லில் தண்டு துளைப்பான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த குளோர்பைரிபாஸ் 20% ஈசி 1.5 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கலாம். பாரத பிரதமர் பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வருங்காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் காலங்களில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண் அடுக்குக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இ சேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வேளாண் அடுக்குக வலைதளத்தில் இதற்கு முன்னர் பதிவு செய்த விவசாயிகள் அதே விவசாய அடையாள எண்ணில் வேறு பகுதிகளில் தங்களுக்கு இருக்கும் பிற நிலங்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதே அடையாள எண்ணில் இணைத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒற்றை சாளர முறையில் அனைத்து துறை பயன்களை பெறவும், கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்கடன் பெறவும் பிஎம் கிசான் மற்றும் பயிர் காப்பீட்டு போன்ற இதர மத்திய மற்றும் மாநில திட்டங்களால் பயனடையவும், தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தர

செலவுகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே திட்ட பயன்கள் வழங்கப்படும். பிஎம் கிசான் நிதி உதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண் வங்கிக் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும், இ சேவை மையத்தினை அணுகி இகேஒய்சி விவரங்களை பதிவேற்றம் செய்திடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான சிறப்பு முகாம் நாளை வருவாய் கிராமத்தில் நடைபெறும். விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான விதை உற்பத்தி முறைகள் நேர்முகம் பங்கேற்பவர் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பயோபிளாக் முறையில் இறால் மீன் வளர்ப்பு. மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வீரியத்தோடு செய்யும் தொழில் வினையோடுதான் முடியும். காரியத்தோடு செய்து பார், காலமும் கைகூடி வரும். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி தரமான விதை உற்பத்தி முறைகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்மா.
3: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம், என் பேரு சி கோலப்பன். வேளாண்மை துறையில உதவி விதை அலுவலராக தக்கலை வட்டாரத்தில் பணியாற்றி வருகிறேன் மேடம்.
3: இப்போ நீங்க தக்கலை வட்டாரத்தில் உதவி விதை அலுவலர்னு சொன்னீங்க, அங்க என்னென்ன பணிகள்லாம் நடக்குது சார்? நீங்க என்னென்ன பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: முக்கியமான பணிகள்னா, எங்களோட பணிகள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான சான்று பெற்ற விதைகளை உற்பத்தி பண்ணுவது தான் எங்களோட முக்கியமான பணி. அதில் வந்து ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் உதவி வேளாண்மை உதவி இயக்குனர் வந்து உற்பத்தியாளராக இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வேலை தான் எங்களோட வேலை. மெயின் விதை உற்பத்தி பணிகள்.
3: சான்றளிக்கப்பட்ட விதை அப்படின்னா என்ன சார்?
4: சான்று பெற்ற விதைகள்னாக்கா, அதாவது விவசாயத்தை பொறுத்தவரையில் விதையே எல்லாத்துக்கும் மூலம், விதை தான் அடிப்படை. சான்று விதைகள் என்பது மொத்தம் நாலு வகையான ஒரு விதைகள்லாம் இருக்குது. அதாவது கருவிதை, ஆதார விதை, ஃபவுண்டேஷன் சீடு, சர்டிஃபைட் சீடுங்கிற சான்று விதை, உண்மை நிலைங்கிற ட்ரூத்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு படிநிலையில் இருக்குது. இதில் கருவிதைங்கிறது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி நிலையங்கள், இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, அதுபோல் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம் வம்பனில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்களில் விஞ்ஞானிகளால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விதைகளுக்கு பேர் தான் கருவிதை. அந்த கருவிதைங்கிறது எதுக்காக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு பகுதிகளில் சீதோஷண நிலையில் வந்து விளையிற ஒரு ரகம் இன்னொரு மாவட்டத்தில் ஈடுபடாது. அதனால் அந்தந்த பகுதி அந்தந்த மாவட்டங்களுக்கு சீதோஷண நிலை தகுந்த மாதிரி ஒரு புது ரகங்கள், அதிக விளைச்சல் ரகங்களை,
3: அதாவது எல்லா சீதோஷண நிலையும் தாங்கி வளர்ற மாதிரி
4: அந்தந்த ஏரியாவுக்கு தக்கன அதுக்காக புது ரகங்களை கண்டுபிடிப்பாங்க. நோய் பூச்சி தாக்காத ரகங்களாக கண்டுபிடிக்க வேண்டியது, இது அதிக உற்பத்தி, இதுக்காக புது ரகங்களை கண்டுபிடிப்பாங்க. இந்த கருவிதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கருவிதைங்கிறது வந்து அது மாநில விதைப்பண்ணை அரசாங்கத்துக்கு, இல்லைன்னா பிரைவேட்டு சீடு ஃபார்ம்னாக்கா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம துறை மூலமாக, வேளாண்மை துறை மூலமாக பரிந்துரைக்கப்பட்டு தனியார் துறைகளுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா கருவிதைங்கிறது ரொம்ப

0: ரேரான ஒரு ப்ரீசியஸ் திங்கி தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது கருவிதையை போட்டு அதிலிருந்து விளைகிறத வந்து ஆதார விதைன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் சீடு. அந்த ஃபவுண்டேஷன் சீடு ஃபர்ஸ்ட் நிலை, ரெண்டாவது நிலைன்னு ரெண்டு ட்ரிப்பு போட்டுவிடலாம். அந்த ஆதார நிலையை போட்டு எடுக்கிறது வந்து சான்று நிலைன்னு சொல்கிறாங்க. சான்று நிலையிலேருந்து எடுக்கிறது வந்து உண்மை நிலைன்னு சொல்லிட்டு அப்படி நாலு படியாக அந்த இது இருக்குது. ஒன்றுக்கும் சர்டிஃபிகேட் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு கலர், இப்போ கருவிதையாக இருந்தாச்சுன்னு சொன்னாக்க அதில் லேபிள் இருக்கிறது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஆதார விதையாக இருந்தாச்சுன்னு சொன்னாக்க ஒயிட் கலர் அட்டாக்காக இருக்கும். அதுக்கு அடுத்த படிநிலையான சாந்து நிலை என்னன்னு சொன்னாக்கா பச்சை கலந்த நில கலர்ல இருக்கும். இது வந்து அடிப்படை விதிகள்.
1: இப்போ சாண்ட் அட்டை அப்படின்னு சொன்னீங்க, இந்த சாண்ட் அட்டையில என்னென்ன விதை இருக்கும், அதுக்கான விதிகள் என்ன?
0: ஒரு விதை நம்ம வாங்குறோம்னா அதுல ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள்ல அது என்ன பயிர், அந்த பயிர்ல அது என்ன ரகம், இப்போ உளுந்துனாக்கா உளுந்து அதுல என்ன ரகம், அம்பன் பத்து அப்படின்னுட்டு அதுல எந்த மாசத்துல அறுவடை பண்ணணும், ஏன்னா எப்பவுமோ உள்ள விதையா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால அதுல ஒரு லாட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த லாட் நம்பர்ல அறுவடை மாதம், அது எந்த மாநிலத்தில் உற்பத்தி பண்ண, எந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்தம் செய்யப்பட்டது, எத்தனாவது லாட்டு நம்பர், அதெல்லாம் இருக்கும். அதில் டேட் ஆஃப் டெஸ்ட், அது என்னைக்கு வந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டது, ஏன்னா பகுப்பாய்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து 9 மாதங்கள் தான் நம்ம விதையினுடைய காலாவதி நாள். 9 மாதத்துக்கு பிறகு அது எக்ஸ்பைரி ஆயிரும், அதுக்கு பிறகு விற்கக்கூடாது, அது சர்டிஃபிகேட் ரூல் படி அது விற்கக்கூடாது. அந்த எக்ஸ்பைரி டேட்டு மிக முக்கியமாக, அதில் விதை சான்று அலுவலர்னு சொல்லக்கூடியவருடைய கையொப்பம், அவர் சீல் ஓடி அவருக்கு கையொப்பம் வித் டேட் ஓடி அதில் இருக்கும். இவ்வளவு விவரங்கள் அந்த சான்று அட்டையில் பொருத்தி இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க அது விதை சான்று அலுவலரோட கையெழுத்து அதுல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த விதை சான்று வந்து யாரு தராங்க, அந்த சர்டிபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்?
0: அதாவது விதை சான்று அங்கக சான்றளிப்பு துறை அப்படின்னுட்டு நமக்கு ஒரு ஒழுங்கினை சரியில், நம்ம நாகர்கோவில் கோயில்ல வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் ஒன்று இருக்கு, அதுக்கு மாடியில இது தனி துறையாக இருக்கு. வேளாண்மை துறையா இருந்தா கூட இது ஒரு தனி பிரிவாக தனி வெங்காட்டு இருக்கு. அங்க ஒரு ஏடி இருக்கிறாரு, அவர் ஒரு விதை சான்று அலுவலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய அந்த வயலை ஆய்வு பண்ணி பகுப்பாய்வுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு போய் ரிசல்ட் கொண்டுட்டு வந்து டேக் அடிச்சு நமக்கு தர வரைக்கும் இந்த விங் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சான்றளிக்கப்பட்டு கையெழுத்து போட்ட விதை தான் சான்றளிக்கப்பட்ட விதை.
1: இப்போ நீங்க சொன்னீங்க விதை சான்று அலுவலர் வந்து சான்று அளிப்பாங்க, அந்த விதைகள் தான் நல்ல தரமான விதைகளா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சான்றளிக்கப்பட்ட அந்த விதையை நம்ம ஏன் பயன்படுத்தணும், அதனுடைய நன்மைகள் என்ன சார்?
0: சான்றளிக்கப்பட்ட விதை ஏன் பயன்படுத்தணும்னா, சான்றளிக்கப்பட்ட விதைகள் வந்து தரமானதாக இருப்பதனால பயிர் நன்கு செழிப்பா வளரும், அதிக மகசூல் தரும், அதிக மகசூல் தரதுனால நிறைய நமக்கு விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரும், அது ஒன்று. விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் பூச்சிகள்லாம் வந்து இந்த சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்துவதனால மேக்சிமம் தவிர்க்கலாம். சான்று பெற்ற விதைகளில் மட்டுமே மரபு தூய்மை, இன தூய்மை, இந்த மாதிரி பியூரிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும். தரமான விதைகள் வந்து முளைப்பு திறன் 80% மேலே அதிகமாக இருந்தால் தான் நம்ம அதுக்கு விதையினே எடுக்க போகிறோம். அதனால விதைகள்னாலே 80% மேலே ஜெர்மினேஷன் இருக்கணும். அதனால இப்போ அரசாங்கத்தினால வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கு உண்டான விதை அளவு, இப்போ நெல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ, உளுந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ, எள்ளுனாக்கா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ, இது விதையை வந்து என்ன சொல்றது பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு சொல்லுவோம். இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவு நல்ல விதையா இருந்தா மட்டும்தான் இந்த விதை, அதுல நல்லா முளைக்காத விதைக்கா கூடுதலா 10-20 கிலோ கூட போட வேண்டியது இருக்கும், அது விவசாயிகளுக்கு நஷ்டம் தானே. அதனால சான்றளிக்கப்பட்ட விதைகளை
1: தேர்ந்தெடுக்கிறது. சான்றளிக்கப்பட்ட விதைகளை தான் நம்ம விவசாயிகள் பயன்படுத்துறாங்களா எப்படி சார்?
0: அதாவது 3 வகையாக விதை சோல்ஸ்ங்கிற மாதிரி விதை ஆதாரம் வந்து 2-3 வகையில இருக்கு. ஒன்னு வந்து நம்ம வேளாண்மை துறை வேளாண்மை விரிவாக்க மையங்கள்ல இருந்து நம்ம சான்றுபட்ட விதைகளை உற்பத்தி பண்றது விவசாயிகள் வாங்குறாங்க ஒன்னு. ரெண்டாவது கேவிகே யூனிவர்சிட்டியில எல்லாம் கொடுப்பாங்க. இது தவிர பிரைவேட்டு தனியார் நிறுவனங்களும் அதை உற்பத்தி செய்யறாங்க. ஆனால் தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்தாலும் கூட அந்த தனியார் உரக்கடைகள்லேயோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லேயோ அது இருந்தாலும் அது சான்றுபட்ட விதைகள் தான் பதிச்சு தான் வாங்குறாங்க. ஒரு சிலர் பேர் மட்டும்தான் போன சீசன்ல அவங்களே பயிர் செய்த இடத்துலயே கொஞ்சம் காய வச்சு விதை நல்லா எடுத்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரேர். இப்போ அது ரொம்ப குறைவு. முன்னால காலங்கள்ல எல்லாம் வீடுகளில் விதை சேமிப்பு கலன்கள்லாம் உண்டு, இப்போ அதெல்லாம் இல்லாததுனால மேக்சிமம் எல்லாம் கொடுத்துருதாங்க.
1: அது வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கு என்ன சார்?
0: ஆமா, எல்லா வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லயும் விதைகள் இருக்கு.
1: இப்போ வந்து என்னென்ன விதைகள் வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பயன்படுத்துறோம்?
0: பொதுவாக மற்ற மாவட்டங்கள்ல வந்து எல்லா வகையான விவசாயத்திற்கு பயன்படுத்த எல்லா விதைகளும் உற்பத்தி பண்றாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில மேஜர் கிராப்புங்கிறது நமக்கு பேடி தான், நெல் தான். அதே மாதிரி நஞ்சை தரிசில கொஞ்சம் உளுந்து போடுவாங்க. அதனால நெல்லும் நெல்லும் உளுந்தும் மட்டும்தான் நமது மாவட்டத்தில் வேளாண்மை துறையினால விதைகள் உற்பத்தி பண்றாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை ரெண்டு பருவம் இருக்கு, ஒன்னு கன்னி பருவம், ரெண்டாவது கும்ப பருவம். இந்த கன்னி பருவத்தில் குறைந்த வயதுடைய ஏஎஸ்டி 16, டிபிஎஸ் 5, ஏஎஸ்டி 21 அப்படிங்கிற நெல் ரகங்கள் இப்ப புதுசாக இந்த வருஷத்திலிருந்து நாங்கள் துறையில புதுசாக ஏடிடி 59 ஒரு ரகத்தை இப்பதான் நாங்கள் போட்டிருக்கிறோம், அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது விதையா வந்து இன்னும் அடுத்த வருஷத்துக்கு அது விவசாயிகளுக்கு

0: கொடுப்போம். ரெண்டாவது கும்பக சீசன்ல பொறுத்தவரையில் டிபிஎஸ் 3, திருச்சி 3 அப்படின்னு மத்திய கால ரகங்கள், ஒரு 135 நாள் பயிர், நீண்ட கால பயிர்கள், நிறைய தண்ணி செழிப்புள்ள இடங்கள், நிறைய நாள் தண்ணி கிடைக்கும் உள்ள இடங்கள் எல்லாம் பொன்மணி என்கின்ற CR 1009 அப்படிங்கிற ஒரு விதைகளையும்
1: நம்ம அதிகமா விதைக்கிறாங்க நம்முடைய விவசாயிகள்.
0: ஆமா, அதனால அதுக்கு தேவைக்கு தக்கன நாங்க பிளான் பண்ணி சீடு விதை உற்பத்தி பண்ணுவோம். உளுந்து விதையை பொறுத்தவரையில வம்பன் 8, வம்பன் 10, வம்பன் 11 ஆகிய ரகங்கள் இப்போ பிரபலமாக இருக்கு நம்ம மாவட்டத்தில். 65-70 நாள் அந்த நஞ்சை தரிசில போட்டு எடுத்துருவோம். இந்த ரெண்டு நெல்லும் உளுந்து தான் மேக்சிமம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து விதை உற்பத்தி பண்றோம்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு நெல்லும் உளுந்தும் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். அப்போ இதுக்குன்னு சில இலக்குகள் ஏதாவது இருக்கா நம்மளுக்கு, இந்த ரெண்டும் தான் நம்ம பயிர் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் இலக்குகள் இருக்கா எப்படி சார்?
0: ஆமா, நமக்கு பொறுத்தவரையில வேற அக்ரிகல்ச்சர் கிராப் எதுவுமே கிடையாததுனால நெல்லும் உளுந்து மட்டும்தான் நமக்கு உற்பத்தி பண்றோம். ஆனா அதை இவ்வளவுதான் உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு இலக்கு இருக்கு. அரசனுடைய கொள்கை விதிப்படி மொத்த விதை தேவையில 40%, 40% வந்து வேளாண்மை துறையினால சாகுபடி செய்யப்பட்டு விதை கொள்முதல் பண்ணி விவசாயிகளுக்கு விநியோகிக்கணும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வேளாண்மை உதவி இயக்குனரும் அவர்களது வட்டாரத்திற்கு தேவையான, இப்போ குருந்தங்கோடு எடுத்துட்டீங்கன்னாக்கா அங்கே பொன்மணி விதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் சீசனை பொறுத்தவரை எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த நாகர்கோவில், வடசேரி, புத்தேரி சைடில் எல்லாம் பார்த்தோன்னா TPS 3 விதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்போ நமக்கு அடுத்த சீசனுக்கு, அடுத்த வருஷத்துக்கு எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த விதைகள் அதிகமாக தேவைப்படுங்கிறத முதலே திட்டமிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த அரசனுடைய இலக்கு 40% குறையாம நம்ம நெல் விதை உற்பத்தி செய்யணுங்கிறது தான் உற்பத்தியினுடைய டார்கெட், நீங்க சொல்ல மாதிரி இலக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில மேக்சிமம் ஒரு 5000 ஹெக்டேர், 6000 ஹெக்டேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீசனுக்கு ஒரு 6000 ஹெக்டேர் நமக்கு நெல் சாகுபடி பரப்பு பண்றாங்க. அதுக்கு மொத்த விதை நெல்லுன்னு தேவைன்னு பார்த்தாச்சுனாக்கா கிட்டத்தட்ட 250-300 டன் மெட்ரிக் டன், அதாவது ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ வச்சு ஒரு ஹெக்டேருக்கு 50 கிலோ. அப்படி பார்த்தாச்சுனாக்கா 300 மெட்ரிக் டன் நமது மாவட்டத்தினுடைய மொத்த விதை உற்பத்தி அளவு. அதுல நமக்கு 40% குறையாம நமக்கு இலக்கு அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 120 டன் நம்ம விதை உற்பத்தி பண்ணியே ஆகணும். இந்த 120 டன்னுமே 5 வட்டாரங்களில் தான், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், ராஜாக்கமங்கலம், குருந்தன்கோடு, தக்கலை, இந்த 5 வட்டாரங்களில் தான் நெல் பயிர் இருக்குது. மேல்புறம், முஞ்சரை, கிழக்கல்யூரில் எல்லாம் கிடையாது. அதனால் இந்த 5 வட்டாரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 டன்னுக்கு மேலே விதை உற்பத்தி பண்ணுறாங்க. இது போக 50 டன்னுக்கு பக்கத்தில் நமக்கு மாநில அரசு விதை பண்ணையணுன்னு திருப்பைசாரத்தில் இருக்கு,
1: அங்கேயும் பண்ணுறாங்க.
0: அங்கேயும் பண்ணுறாங்க, அங்கே ஒரு 31 ஏக்கர் இருக்குது. அங்கேயும் ஒரு மேலாளர், ஒரு உதவி மேலாளர் மூலமாட்டு 31 ஏக்கர் சாகுபடி செய்து அதிலிருந்து வரக்கூடிய நெல்லுகளையும் விதையை நெல்லாக மாற்றி சுத்தம் பண்ணி கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 120 டன் இலக்கை நம்ம 150 டன் வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்.
1: ஆனால் கரெக்டாக அந்த 120 சொன்ன இலக்கு அதை தாண்டி நம்ம
0: உற்பத்தி பண்ணதான் செய்யறோம். ஆமாம்,
1: அப்போ விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு விதை வந்து தாராளமாகவே கிடைக்குது.
0: தாராளமே கிடைக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க 100%, நம்மளுக்கு 40% மட்டும்தான் நம்ம வந்து விதை உற்பத்தி வந்து நம்ம இங்கே பண்றோம். இதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய இந்த 60% நம்ம விதை தேவைக்கு நம்ம என்ன பண்றோம் சார்?
0: விவசாயிகளுக்கு தேவையான அந்த விதைகளில் 40% குறையாம கிட்டத்தட்ட நம்ம 50% மேல நம்மளே உற்பத்தி பண்ணி விநியோகிச்சிடறோம். அதுக்கு கூடுதலாக வந்தால் விதை தேவைகளை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்குமே வேளாண்மை துறையினுடைய இயக்குநருடைய பரிந்துரைப்படி நமக்கு கூடுதலாக எங்கெங்க தேவை இருக்கோ அங்கே மாத்துவாங்க. விவசாயிகளுடைய மற்ற தேவைகள் வந்து என்னன்னா, போன சீசன்ல அவங்க போட்டிருந்திருப்பாங்க அந்த நெல்லை அவங்களே விதை நெல்லுன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து இப்ப ரொம்ப குறைவு, முன்னால உள்ள காலங்கள்ல எல்லாம் வந்து விதை கொள்கலன்கள் எல்லாம் இருக்கும், இப்ப அதெல்லாம் கிடையாதுன்றதுனால மோஸ்ட்லி வந்து விவசாயிகள் வந்து விதை நெல்லை இருப்பு வச்சுக்கிறது இல்ல. அதெல்லாம் முன்னோடி விவசாயிகள்லாம் விதை நெல்லை எடுத்து வச்சிருக்காங்க, அது ஒரு சோல்ஸ். இது போக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், நெல்லாராய்ச்சி நிலையம், இதுல இருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது போக தனியார் விதை உற்பத்தி நிறுவனங்கள், நம்ம மாவட்டத்தில் தனியார் விதை உற்பத்தி நிறுவனங்கள் இல்லை, ஆனால் மற்ற மாவட்டங்களில் நெல் எல்லாம் இருக்கு. அந்த விதை உற்பத்தி நிறுவனங்கள் இந்த மாதிரி சான்று பெற்ற விதைகளை உற்பத்தி பண்ணி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், தனியார் உரக்கடைகள் மூலமாகவும் அவங்க செயல் பண்றாங்க. கவர்மெண்ட் அதில் அவங்கள்ட்ட ப்ரொக்யூர் பண்றது இல்லை. ஆமா, விவசாயிகளுக்கு விநியோகிக்கிறாங்க,
1: அவங்க தனிப்பட்ட முறையில்
0: விநியோகிக்கிறாங்க. வித்தியாசங்கள் இருக்கும், நம்ம சீடு வந்து கூடுதலாகவும் இருக்கும், விலையும் ரீசனபிளா இருக்கும், அது விலை கண்ட்ரோல் கிடையாது. அவங்க என்ன விலைக்கு வேணாலும் விற்பாங்க, டிமாண்ட பொறுத்து
1: நம்ம வாங்கிதான் ஆகணும்,
0: வாங்கிதான் ஆகணும் விதை தேவைன்னாக்க.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க விதை பண்ணையில இருந்து விதை உற்பத்தி நம்ம பண்றோம், இதையும் தாண்டி நம்ம வந்து தனியாரும் கொஞ்சம் உற்பத்தி பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து அந்த நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய அரசு கொடுக்கக்கூடிய அந்த விதை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும், அதுக்கான விலை நிர்ணயம் என்ன சார்?
0: நம்ம வேளாண்மை துறையினால உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிற நெல் விதைகளை பொறுத்தவரையில ஒரு கிலோவுக்கு

0: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல தனியார் நிறுவனங்கள் அதாவது விதை உற்பத்தி பண்றாங்களா விதை நெல்லுக்கு, அல்லனா நம்ம வெளியே மாவட்டங்கள்ல இருந்தா வாங்குறோமா எப்படி சார்?
1: மற்ற மாவட்டங்கள்ல தனியார் விதை உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அதாவது எடுத்துக்கிட்டா தென்காசி, ஆலங்குளம், தாராபுரம், ராசிபுரம், கோயம்புத்தூர், நெல்லையில கூட முறப்ப நாடு பக்கத்தில் ஒரு தனியார் விதை உற்பத்தி நிறுவனம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விதை உற்பத்தி நிறுவனங்கள்ங்கிறது இல்லை. ஆனால் தனியாக ரெண்டு விதை உற்பத்தி ஆளர்கள் நம்ம அரசில் விதி பண்ணி ரெண்டு பேர் விதை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் தனியார் விதை உற்பத்தி நிறுவனங்களும் விதை சுத்திகரிப்பு நிலையமும் நம்ம மாவட்டத்தில் கிடையாது. இவங்க நெல், சிறுதானியங்கள், பயிர் வகை பயிர்கள், பருத்தி, எண்ணெய் வித்து, சூரியகாந்தி எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, மக்காச்சோளம், தீவனம், எல்லா வகையான சீட்ஸும் உற்பத்தி பண்ணுவாங்க வெளி மாவட்டங்களில். நம்ம மாவட்டங்களில் இந்த ரெண்டு நெல்லும் உளுந்து மட்டும்தான் உண்டு.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து விதை நெல் கொடுத்து அவங்கள உற்பத்தி பண்ணி அதை நாங்க கொள்முதல் பண்ணி அதை விதை நெல்லாட்டு நாங்க சர்டிபிகேட் பண்ண சான்றாட்டு நாங்க வந்து அதை திரும்பியும் நாங்க விவசாயிகளுக்கே கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயிகள் வந்து இந்த மாதிரி என்னோட வயல்ல அந்த விதையை நெல்ல போட்டு உற்பத்தி பண்ணி நான் அரசுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து நம்ம அரசுக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கான கட்டண முறைகள், அதுக்கான வேற சில விதிமுறைகள் ஏதாவது இருக்கா சார்?
1: ஆமாமா, அதாவது விவசாயிகளுக்கு நம்ம வந்து விதையை கொடுத்து விதையை உற்பத்தி பண்ண நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. வேளாண்மை அதாவது உற்பத்தியாளர் என்கின்ற முறையில வேளாண்மை உதவி இயக்குனரும் சாகுபடியாளருங்கிற முறையில வந்த விவசாயியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இன்ன விலைக்கு நான் தருவேன், இவ்வளவு ஏக்கர் தருவேன், இவ்வளவு நெல் உற்பத்தி பண்ணி தருவேன், அரசனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நான் எல்லாமே கட்டுப்படுவேன். ஒருவேளை இன்கேஸ் எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொன்னா நஷ்டத்தை நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் முதல்ல போட்டுக்கிட்டு தான் பண்ணுவோம். அது பண்றதுமே முதல்ல பதிவு கட்டணம்ங்கிறது ஒன்று பண்ணணும். நம்ம நம்ம விதை நம்மள்கிட்ட இருந்து தான் வாங்கணும், அதை விதைச்சிருவாங்க. அப்புறம் அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை நாங்கள் வந்து வரைபடத்தோடி கேட்டு அந்த டேகு அந்த பில்லு இதோடி நாங்களே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். அந்த பதிவு கட்டணமாக ஒரு பதிவுக்கு அதாவது ஒரு விதைப்பு அறிக்கை என்று சொல்லுவோம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத ஒரு விதைப்பு அறிக்கைன்னு சொல்லுவோம். ஒரு விதைப்பு அறிக்கைக்கு 25 ரூபா கட்டணும். அப்புறம் அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து விதைச்சான்று அலுவலர் வந்து 2 முறை இல்லைனா 3 முறை கூட வருவாங்க. ஹார்வெஸ்ட்டுக்கு பண்ண பிறகு பிஆர் சுத்திகரிக்கைன்னு ஒன்று தர வருவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு கட்டணமாக வயல் ஆய்வு கட்டணம் அப்படின்ட்டு ஒரு 100 ரூபா கட்டணும். இது போக எடுத்துட்டு போற நெல்லை ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போறாங்களே அது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு சாம்பிள் அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு கட்டணம், விதை பரிசோதனை கட்டணம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 80 ரூபா. ஆக ஒரு ஏக்கருக்கு பதிக்கதா இருந்தாச்சுன்னா குறைந்தபட்சம் 205 ரூபா. அது ஏரியா கூட கூட கூட அந்த 100 ரூபா கட்டணங்கிறது கூட்டிட்டு இருக்கும். ஒரு ஆளு 25 ஏக்கர் வரைக்கும் ஒரே விதை பறிக்கையில பண்ணலாம். ஆனால் மேக்சிமம் எல்லாருமே 5-5 ஏக்கர் தான் பண்ணுவாங்க.
0: 25 வரைக்கும் நமக்கு லிமிடேஷன் இருக்கு.
1: லிமிடேஷன் ஒரு ஆளே 25 ஏக்கர் வரைக்கும் பதிவு பண்ணலாம்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல விதை சான்றுக்குள்ள அந்த அலுவலகம் இருக்கு, அது எங்க இருக்கு, அங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: அது விதை சான்றளிப்பு துறைன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன், ஒழுகுனை சரியில்ல உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலகம் ஒன்று இருக்கு. அதனுடைய மாடியில நமக்கு விதை சான்றளிப்பு துறைன்னு இருக்குது. இது விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறைன்னு அதுக்கு பேர். அங்கே ஒரு உதவி இயக்குனர், ஒரு வேளாண்மை அலுவலர்லாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி விதை பரிசோதனை நிலையம்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்கு. அது நாகர்கோவிலில் புன்னை நகர் பக்கத்தில் ஒரு தனியார் பில்டிங்கில் செயல்பட்டு இருக்கு. அங்கே ஒரு மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனைக்காக இருக்காங்க. நமக்கு சாம்பிள் எடுக்கிறதெல்லாம் அங்கொண்டு கொடுத்தாச்சுனாக்கா அவங்க வந்து
0: டெஸ்ட் பண்ணி
1: நமக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டாகவே தருவாங்க. அதுக்குண்டான கட்டணம் அது நம்ம இவங்க தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்கள்ட்டே கொஞ்சம் விதை இருக்குது அது ஜெர்மினேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னாக்கா ஒரு சாம்பிள் 1 கிலோ எடுத்து 80 ரூபாயும் கட்டணமாக செலுத்தினாக்கா அவங்க ஒரு டெஸ்ட் ரிசல்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்னு ஒன்று தருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் நம்மளோட விதையினுடைய தரத்தை நம்ம பரிசோதனை செய்து கிடலாம்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய விவசாயிகளே நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வயல்லையே நம்ம தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம அரசுக்கு தருவாங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இந்த மாதிரிப்பட்ட விவசாயிகள் தான் இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லிமிடேஷன் ஏதாவது இருக்கா சார்?
1: அதாவது சொந்த நிலம் இருக்கணும்னுட்டு கிடையாது. சொந்த
0: நிலம்
1: பாட்ட நிலமா இருந்தாலும் அவங்க பண்ணலாம். ஆனால் சாகுபடி நடைமுறைகள்லாம் இருக்குல்ல, அது சாதாரண மட்டும் நெல்லுக்கு தானியத்துக்குன்னு பண்ணுறதை விடையும் விதைக்காக பண்ணும்போது அது வந்து நம்ம
0: ஸ்பெஷல்
1: கேர் எடுத்துக்கிடணும். அதுக்கு தான் நம்ம முதலே அக்ரிமெண்ட் எல்லாம் போடுவோம். அதாவது விதையை வந்து வேளாண்மை விரிவாக்கு மையத்தில் தான் வாங்கி ஆகணும். அதனுடைய சோல்ஸ் விதைக்கிறதுக்கு முன்னால விதை நேர்த்தி பண்ணணும், அப்படி பயோ ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணணும், அப்படி சாதாரணமாட்டி எல்லாருக்கும் விடுற மாதிரி உரம் பண்ற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கிட்டு ஸ்பெஷலா வந்து

0: களை நல்லா எடுக்கணும். கலப்பன் எடுக்கிறதுங்கிற ஒரு நடைமுறை மட்டும் இது மற்ற இதில் இருந்து மாறுபடும், கொஞ்சம் கூடுதல்
1: கவனம்
0: கவனம்.
1: எடுக்கணும்.
0: ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரகம் TPS 3 சொல்லிட்டு நம்ம ஒரு ரகம் நம்ம பயிர் பண்ண கொடுத்துருப்போம். அந்த இடத்துல போன சீசனில் உள்ள AST 16 50 16 ஒரு ரகம் வந்து முளைச்சு நிற்கும். அதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணலைன்னா இந்த விதையோடு அது கலந்து இதாயிரும், அப்புறம் கலப்பினமாயிரும். அதனால கலவு நீக்கிறதுங்கிறது வந்து ரெண்டு முறை பூக்கிற பருவத்துக்கு முன்னாலையும் பூத்த கதிர் வந்த பிறகும் 2-3 நல்லா கலவன் எடுக்கணும். அதுக்கு தான் அந்த வயலாய்வுங்கிறதே மெயினாக வச்சுருக்காங்க. இப்படி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விவசாயியாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு வயலில் வேற ஒரு ரகம் போட்டிருப்பாங்க, நம்ம TPS 3 போட்டிருப்போம், அங்கே அறுத்துட்டு வந்த மிஷினை இங்கே வந்து அறுக்கும்போது அந்த மிஷினில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலவனாயிரும். அதனால வந்து அந்த மிஷின் பயன்பாட்டிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து விதையில கலப்புகள் இல்லாமல் முதல்ல அதுலேயும் கவனம் செலுத்தணும். சீடு நல்லா நமக்கு காய போட்டு தரணும். இப்போ நீங்கள் மற்ற டிபிசிக்கு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கோ வியாபாரிக்கோ கொடுக்கறதா இருந்தால் 17% நெல்லில் ஈரப்பதம் இருந்தாலே அவங்க கொள்முதல் பண்ணிடுவாங்க. ஆனால் விதை நெல்லை நம்ம அப்படி கொள்முதல் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 9 வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டியது இருக்குங்கிறதுனால 13% குறையாம ஈரப்பதத்தை நமக்கு காய போட்டு தரணும். அதான் உலர்ல காய போடுறதுக்கு கள வசதி இருக்கணும். அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கள வசதி இருக்கிறதுனால அந்த விவசாயி போய் நம்ம சீடு ஃபார்ம் போட வச்சு உங்களுக்கு காய போட முடியாம ரொம்ப இருக்கு. அதனால குறிப்பிட்ட ஈரப்பதமான 13% ஈரப்பதத்துல நமக்கு அவங்களுக்கு நம்ம கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால 13% வரைக்கும் அவங்க காய போட்டு காயப்படக்கூடிய கள வசதி இருக்கக்கூடிய ஃபார்மர் மட்டும்தான் நமக்கு இந்த சீடு ஃபார்மில்
1: ஈடுபட முடியும்.
0: அதே மாதிரி காய போட்ட நெல்லை அதிகாரிகள் வந்து பார்க்கறதுக்கு 2-3 ஆகும். காய போட்டு நம்ம ஸ்டாக் வச்சுருவாங்க, புது ஸ்டாக்கு நாங்கள் கொடுப்போம், கொடுத்து வாங்கி அவங்க ஸ்டாக் வச்சுருவாங்க. அந்த ஸ்டாக் வச்சு அதிகாரி வந்து ஆய்வு பண்ணுகிற வரைக்கும் அதை வைக்கிறதுக்கு உண்டான சேமிப்பு கிடங்கு இப்போ வீடுகள்லையோ களத்திலையோ நல்ல நமக்கு சேமிப்பு பண்ணுறதுக்கு உண்டான வசதி இருந்தால் தான் அந்த விவசாயத்தை தான் எதுவும் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இதுவரை தரமான விதை உற்பத்தி முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக உதவி வேளாண்மை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, தம்பி வீட்ல இருக்கியாப்பா? காலையில தான் தம்பி பிடிக்க முடியும். கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா தம்பி வயல்ல இருப்பான்.
4: ஏக்கா, காலையில உள்ள வேலை எல்லாம் செய்யறது அக்கா. ஏக்கா, இப்பதான் வயலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப சாப்பிட்டு முடிஞ்சது உடனே கிளம்பணும். சரி, காலையில வந்தீங்க இல்லக்கா, கொஞ்சம் உட்காருங்க, இந்த தண்ணி குடிங்க.
1: தண்ணிக்கு குடிக்கிறது இருக்கட்டும்ப்பா, நீ அவசரமா கிளம்பிட்டு இருக்கிய, நீ முதல்ல உன் வேலைய பாரு.
4: இல்ல அக்கா, பொறுமையா இருங்க, உட்காருங்க.
1: சரிப்பா, உட்கார்ந்தாச்சு. தம்பி என்ன சாப்பிட்டு இருக்க?
4: சரி, அந்த புட்டை எடுத்துட்டு வா. என்ன அக்கா புட்டு சாப்பிட்டு பாருங்க.
1: தம்பி புட்டு சாப்பிடுன்னு சொல்ற, புட்டை கொண்டு வச்சாச்சு, சுட சுட இருக்கு. உன் பொஞ்சாதி கொண்டு வச்சு வச்சிருக்கா. ஆனா பாத்தா இந்த புட்டினுடைய சுவையும் மனமும் வேற மாதிரி இருக்கேப்பா. ஆமா, இது எதுல வச்ச புட்டுப்பா?
4: ஏக்கா, பாத்தா உங்களை கண்டுபிடிக்க முடியல இல்லையா?
1: முடியலப்பா.
4: ஏக்கா, இது வந்து நம்ம முளையில செய்த புட்டு. ஏக்கா, முன்னாடின்னு பாக்கும்போது நம்ம மூங்கில தான் வந்து தாத்தா பாட்டி காலங்களில் வந்து அந்த புட்டு செய்திருக்காங்க. புட்டு மட்டும் இல்ல, இப்ப அந்த நாளி கூட செய்திருக்க காலங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாக்கும்போது அது விதவிதமாட்டு நாளிகள் வந்தாச்சு.
1: ஆமா தம்பி, நீ சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள காலத்துல அழகு பொருட்கள்ல இருந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் மூங்கில தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா காலம் மாற மாற மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கூட பாரு, இந்த மூங்கில்ல அழகான கட்டில், உட்காரக்கூடிய நாற்காலி, சோபா செட்டு, அப்புறம் ஊஞ்சல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்முடைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு தப்பா இருக்காங்க. ஆனா நானும் அன்னைக்கு சரி, எல்லாரும் மூங்கில் பயன்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி விலைய போய் கேட்டா எனக்கே தலை சுத்து வந்துட்டுப்பா. ஒரு ஊஞ்சலோட விலைய கேட்டா 2000-3000 சொல்றாங்கப்பா. நான் என்னவோ 500-1000 வாங்கிடலான்னு பார்த்தேன். பார்த்தா அவங்க சொல்றாங்க, இந்த இதை வளைச்சு அதை மூங்கில் மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சோஃபா செட் வச்சிருக்காங்க, ஒன்னொன்னுக்கு விலை 7000-8000 இருக்குப்பா. ஆனா நீண்ட நாள் அது உழைக்கும், பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்குப்பா.
4: ஆமாக்கா, நீங்க சொல்ற மூங்கில்னு பாக்கும்போது அது வந்து வேறொரு ரகம் சார்ந்த அந்த மூங்கில் அக்கா. இன்னொன்னு பாக்கும்போது அது காடுகள்ல வந்து மூங்கில் கூட இருக்கு. பச்சை கலர்ல உள்ள அந்த மூங்கில் இருக்கு, அதே போல வந்து மஞ்சள் கலர்ல உள்ள அந்த மூங்கில் இருக்கு. அதே போல பாக்கும்போது அந்த மூங்கில பொறுத்தல பாக்கும்போது அந்த மண் அரிப்பை

0: தடுக்கிறதுக்கு முன்காலத்தில் வந்து அந்த வேர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனாலன்னு பார்க்கும்போது அந்த மண்ணரிப்பை தடுத்து காடுகளில் வந்து அந்த வளத்தை வந்து பெருக்கிறதுன்னு கூட சொல்லலாம்.
1: ஆமாம் தம்பி, நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். ஏன் நான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடுல இருக்கோம், சுத்தமான காற்று நமக்கு கிடைக்காம இருக்கு, இன்னொன்று வந்து நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கை வளங்களை நாம சுரண்ட போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கணும்.

0: செயல்படுத்தி நடந்துட்டு வரக்கூடிய ஒரு அருமையான திட்டம். ஆனா இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் வந்து நம்முடைய விவசாயிகளான யாருக்கும் அதிகமா தெரியல. ஆனா இந்த மூங்கிலுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே இருக்கிறதுனால நம்முடைய அரசு வந்து இத வந்து காடுகளை வளர்க்கறதுக்கும் மதிப்பு கூட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவங்களுக்கு இந்த காடுகளினுடைய மூங்கிலினுடைய உற்பத்தி திறனை அவங்க வந்து அதிகப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த இளைஞர்களிடம் ஆர்வப்படுத்துறதுக்கான நிறைய செயல்பாடுகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. என்றி மக்கா முன்னாடினு பார்க்கும்போது இந்த மூங்கில பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த காடுகள் தான் வந்து அதிக அளவுல இருந்து அது வந்து மண்ணரிப்பை தடுத்து அந்த நீர்நிலைகளை வந்து உயர்த்தி இருக்கு. ஏன்னா இந்த வரப்போரங்கள் அந்த அணை பகுதிகள் எல்லாம் வந்து அதிக அளவுல வந்து மூங்கில் சாகுபடி செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இந்த குள வரம்புகள் ஆகட்டும், அதே போல இந்த நீர்நிலை தேக்கங்கள் கூட வந்து அந்த மூங்கில்களை வளர்த்து அந்த மூங்கில் இருந்து அந்த மண்ணரிப்பை தடுத்து அந்த நீர்களை வந்து தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவு மாறிட்டாங்க.
0: தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான். விவசாயிகள் வந்து இன்னைக்கு அதிக அளவுல நீர்த்தேக்கங்களுக்கு அந்த சைடு பகுதிகளில் எல்லாம் இன்னைக்கு மூங்கில வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன் தெரியுமா, இந்த கிராமப்புறங்களில் இந்த மாதிரி மூங்கில அவங்க வளர்த்து அந்த நகரப்புற இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வாழ்வாரத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கூட்டுதல் மாதிரியான தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு கூட்டு நிதி உதவியுடன் நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் நம்முடைய தேசிய மூங்கில் இயக்கம்னு ஒன்ன கொண்டு வந்து அதை அருமையா செயல்படுத்தி நடத்திட்டு இருக்காங்கப்பா.
2: இதுவரை தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: பயோபிளாக் முறையில் இறால் மீன் வளர்ப்பு குறித்த தகவல்களை தருகிறார் மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள்.
4: அது உயிரி குழுமத்திறல் சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுல வந்து இறால்களோட கழிவை நம்மளோட உயிரினங்களான பைட்டோபிளாங்டன் ஜூபிளாங்டன்ஸ் இது உயிரி மென்படலம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி வந்துடும். அந்த கிளஸ்டரை மறுபடியும் இறால் திங்கும். ஏன்னா இறால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை மட்டுமே திங்காது, அது வந்து கழிவு வந்து ரீசைக்கிள் பண்ற வேலை தான் அதோட மெயினான ஒரு உணவு. அப்படிமா அந்த கீழே படியக்கூடிய ஒரு அனிமலோட வேஸ்ட்டை வந்து சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அந்த இறாலுக்கு தேவைப்படும் நுண்ணீர் எதிர்ப்புத்தன்மையெல்லாம் அதிகமாக கிடைக்குது. உயிரி குழுமத்திறலோட முக்கியமான ஒரு பங்கு அது வந்து எல்லா இடத்துலையும் ஒத்துக்கல. ஷீட் பாண்டு அதாவது பிளாஸ்டிக்ல ஹெச்டிபி ஷீட் போட்டு வளர்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக வருது.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீதம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீதம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெறும். கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் பி பாக்கியத்து ஷாலிகா அவர்களின் உரை இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை இடம்பெறும். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்துவும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனா்.

0: கோவாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. பெரியதாக வளர்ந்திருக்கும் ஒரு மரம் கூட நிழல் தரும் மரம் கூட ஒரு சிறிய விதையிலிருந்தான் துளிர்த்து வளர்ந்திருக்கும். அதுபோலத்தான் நம் குழந்தைகள். இப்போதுள்ள குழந்தைகள் வந்து நாளைய நாட்டோட ஒரு வருங்காலம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. நம் குழந்தைகளை வந்து பேணி பாதுகாப்பது எவ்வளோ முக்கியமான ஒன்றோ அதுபோல அந்த குழந்தைகளை வளர்த்துவது அப்படிங்கிறது பெற்றோரோட கடமையும் கூட. குழந்தைகளை வளர்ப்பது அப்படின்னா அந்த குழந்தைகளோட திறமைகளை, சரியான திறமைகளை கண்டறிந்து அதை சரியான வளர்ச்சியை உருவாக்குவது பெற்றோரின் கடமை. ஆம் நேர்களை, பட்டம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியை ஆரம்பமாயிடுச்சு. உங்களோட குழந்தைகளோட திறமை என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள்லாம் அப்படி ஆவலாக காத்திருக்கோம். நீங்கள் தயாராக இருப்பீங்க தானே? சரி, உங்கள் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கணும் அப்படின்னா இப்போவே அழையுங்கள். 260204 அல்லது 290722 இந்த இரண்டு எண்களிலும் இணைப்பெண்ணாக 046652 அலைபேசி எண்ணில் அழைக்க வேண்டுமென்றால் 8903257039. சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பறந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சியார வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. அப்படியா, ஜோகன் பட்டாம்பூச்சி பேசுறீங்களா? சரிங்க, என்ன படிக்கிறீங்க? எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க நீங்க?
4: ஒன்னாம்
3: கிளாஸ் படிக்கிறீங்களா? சரி, திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஜோகன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கள்ளுக்கூட்டத்துல பேசுறீங்களா? சூப்பரா திருக்குறள் சொன்னீங்க, சரியா? நன்றி.
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
7: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
6: பக்தி மாலை.
7: தினமும் காலை 6:15
6: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
7: பக்தி மாலை.
6: உள்ளம் முறியிடுவோம்,
7: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நேர்களை நாளை காலை 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். பட்டம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு அதாவது ஜோஹன் பட்டாம்பூச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக திருக்குறள் சொன்னாங்க. அடுத்ததாக யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே. சரி, அடுத்ததாக வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன படிக்கிறீங்க? நிகழ்ச்சியில என்ன சொல்ல போலாம்? குட்டி கதையா இல்ல பெரிய கதையா?
1: அவங்களோட வைஃப் வந்து கண்ணகி. கோவலனுக்கு வைஃப் வந்து ஒரு சிலம்பு இருக்கும். அந்த சிலம்புல வந்து மாணிக்கங்கள் இருக்கும். பாண்டிய நெடுஞ்செழியனோட வைஃபான கோபலன் தேவிக்கு ஒரு சிலம்பு இருக்கும், அதுல முத்துக்கள் இருக்கும். கோபலன் வந்து அந்த மாணிக்கங்கள்ல இருக்கிற சிலம்ப வந்து விக்கிறதுக்காக போவாங்க. அப்ப வந்து கோபலன் தேவியோட சிலம்பு வந்து காணாம போகும். அப்போ அவங்க வந்து இவங்கதான் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவலனை வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து தப்பா வந்து இது பண்ணி கொன்றுவாங்க, தப்பா ஜட்ஜ் பண்ணி கொன்றுவாங்க. அப்ப வந்து அவங்க வைஃப் வந்து அவங்க கையில இருந்த ஒரு சிலம்ப எடுத்துட்டு வந்து, அதாவது மாணிக்கங்கள் இருக்கிற சிலம்ப எடுத்துட்டு வந்து பாண்டிய நெடுஞ்செழியன்ட்ட யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவாங்க. அதே மாதிரி கோபரம் தேவியும் அவங்க ஷாக்ல இறந்து போயிருவாங்க.
0: சரி, அதாவது யோசிச்சு யோசிச்சு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் வந்திருக்கீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கியத்துலேருந்து ஒரு கதையை சொல்லலாமே அப்படின்னு வந்தீங்க. ஆனால் கொஞ்சம் கூட நல்லா ட்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணணும் அப்படி தானே, கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லணும். சரியா, அடுத்த இது வரும்போது நல்லா ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அழகாக சொல்லணும். சரியா,
1: தங்கச்சி சொல்கிறாங்க.
0: தங்கச்சி பேசுகிறாங்களா, கொடுங்க. ரோஷ்மிகாவோட தங்கச்சியோட பேர்
1: என்ன?
0: ஜாஸ்மிகா. ஜாஸ்மிகா என்ன படிக்கிறீங்க?
1: 4th
0: படிக்கிறீங்க. சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு. ஓகே, பாடுங்க.

0: நான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டெடுத்து நானே இதனே நானே நானே இதனே நானே வாங்கியாந்து முத்துக்களை வழியில ஊற வச்சு கம்மந்தட ரெண்டெடுத்து தனுக்கதுவா முறிச்சு வச்சு சோழத்தட ரெண்டெடுத்து சொல் சோழையா முறிச்சு வச்சு மாட்டாந்தொழுத்திருந்து மாட்டெருவு எழுதி வந்து தன்னானே நானே இதனே நானே நானே தன்னானே நானே இதனே நானே நானே.
1: சூப்பர்மா சூப்பர்மா சூப்பரா பாடினீங்க. முடியலையா? பாடுங்க பாடுங்க.
0: ஆட்டாந்தோழுத்திருந்து

0: இருபெயரு முத்தாடர் மணிப்பயர் மலை போட்டவனானே ஒரு இலையா முளைப்பாரி ஒரு இலங்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் கேதல் முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னே போடுங்கம்மா தன்னே போடுங்க கையலாரே ஒருக்கு வேலை தன்னே நானே தன்னே நின்று நானே தன்னே நானே தன்னே நின்று நானே.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். ரஷ்மிகாவும் ஜாஸ்மிகாவும் சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு கன்னடத்தில் சூப்பர். அவங்க ஒரு இலக்கியத்தில் ஒரு கதை சொன்னாங்க, நீங்கள் ஒரு சூப்பரான நாட்டுப்புற பாட்டு மாதிரி ஒரு பாட்டு பாடிங்க. சூப்பர் மன்னி, ரெண்டு பேருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நெகிழி நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முகிலன்விளை பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பட்டம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 8:17 ஆயிடுச்சு. அடுத்ததாக படர்ந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யாரு? வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஸ்ரீ கோபிகா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீராணில இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க நிகழ்ச்சியில? சொல்லுமா.
5: மானம் காக்க ஆடை கொடுக்கும் பெற

படிக்காத குமாரனுக்குதான் பேச போகிறேன். திருப்புகுமரன் 1904 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையில் நாச்சி மொத்து கருப்பாயில்

0: பள்ளியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் சோழன் காரணமாக அவரது கைத்தறிவில் நெசவு தொழிலை செய்தனர். இவர் காமின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். இம்மாண்டு மகாத்மா காந்தி திருப்பூர்.
1: கோபிகா, என்னாச்சு?
0: வந்திருந்தார். காந்தியின் முதல் முதலாக பார்த்த அன்பே துணி மறையில் மதுக்கடை மறையில் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. 1932 திருப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் கொடியை ஏற்றி நடந்த போராட்டத்தில் நடைபெற்ற தடியடையில் இவர் தேசிய கொடியை பாதுகாத்ததால் இவர் கொடிக்கார்ணகுமார் என அழைக்கப்படுகின்றார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா திருப்பூர் குமரன் பத்தி சூப்பரா சொன்னீங்க. 1932 ஜனவரி 10ஆம் தேதி, சரியா? தங்கச்சி பேசுறாங்களா? கொடுங்க. வணக்கம். வணக்கம். ஸ்ரீ கோபிகாவோட தங்கச்சியோட பேர்
0: என்ன?
1: தக்ஷிகாவா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க நீங்க?

0: எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: யூகேஜி படிக்கிறீங்களா? சரி சொல்லுங்கம்மா. ம்
1: சின்ன சின்ன நாய் குட்டி சிங்காத நாய் குட்டி பாலை வாழையாட்டியே
0: ம்
1: சிரிக்க தெரியும் நாய் குட்டி கொள்ளை கொள்ளை வருவாரு பொறுத்து நிற்கும் நாய் குட்டி நன்று உள்ள நாய் குட்டி நாம்களும் நாய் குட்டி.
0: சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கா
1: இல்லை
0: இல்லையா? சரி ஓகே.
1: பெலூன் நாய் தான் வரும்.
0: வருமா? ஓகே ஓகே, சரி சூப்பராக சொன்னீங்கம்மா. ரெண்டு பேருக்கும் நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: ஓவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: தூக்கம் வந்து ஒரு உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படித்தானே? ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா எவ்வளவு டயர்டாக இருக்கு இல்லையா, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதை தூங்கணும், அந்த தூக்கம், அந்த ஓய்வு உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஆரோக்கியமான இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தூக்கம். ஒரு பெரியவங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், குறைந்தது 6 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குழந்தைகளுக்கு வந்து 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சின்ன குழந்தைங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து கண்டிப்பாக 8 மணி நேரமாவது தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு 12:50 நலமை வாழ்வோ மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கேட்க தவறாதீங்க. சரி நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பீஸ்ட்ல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்போம்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 2330066.
3: நேர்களை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய குழந்தைங்க சூப்பர் சூப்பரான பங்கிட்டாங்க இல்லையா. அதாவது ஒரு வீட்டிலேருந்தே ரெண்டு பேர் வச்சு அப்படி 4 பேசினாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ள அவங்க இல்லை, இந்த சிறுவர் நேர்லையெல்லாம் பங்கேற்க வைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லணும். பெற்றோர்கள் மட்டுமில்லை, அந்த பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு உற்சாகம் கொடுக்கறது, ஒரு உத்வேகம் கொடுக்கறது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது வந்து பெரிய விஷயம்தான். அந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அந்த பேச வைக்கிறது, அவங்களுக்கு சொல்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். சிறுவர் நேர்லை நிகழ்ச்சிகள் பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது நேர்களே. மீண்டும் நாளை இரவு 8:05 இணையுங்கள்.

இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள், மாணவர்களின் ஒழுக்கம் பொறுமை நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் குடும்பச் சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
2: It's a great pleasure to be here amongst you all celebrating this year. In fact, celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country, Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people. And we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institution.

0: Christians or not. Those samskar are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskar, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste. Nandri.
1: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரளேகர் அவர்களின் இவ்வுரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரையாற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதியல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும். காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினைப் பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறது. கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
2: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education research, flagship schemes like ANRF, PMRF, பிஎம்

0: Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India.
1: 2 days before I have seen one news. In the NEET examination, a person of 51 years old get through.
0: Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
2: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
3: It is all that all research scholars, students, I appeal to you, you concentrate on your research. Make the impact on the society. That is where the real success of research work is there. It may take time. Never give it up. Continue your hard work. We should identify the talents, we should groom the talents, we should encourage them to redefine their talents and retune their talents. That is where the success of Viksit Bharat is lying. And university has established a museum on Ramanujam. So great people will never die, even the star won't die, their talent will live for another many, many centuries and their fame and name will get established. That is what we understand from the life of Ramanujam, that our university has established a museum on Ramanujam, that I bow my head to thank the university for that. The annual Shastra Ramanujam International Award, the Shastra Johu collaboration, the Bharatanatyam programs with the renowned Dr. Padma Subramaniam ji, propagation of arts and culture through various initiatives, Shastra's significant contributions to take forward the legacy of Thanjavur, that is the art of Tamil culture. I would like to remind you about the great saintly poet, our Thiruvalluvar said in Kural, Thirukural, Kedil Vilichelvam Kalvi Oruvarku Madalla Matravayavai. Knowledge is the greatest of all richness, for every other form of wealth is purely temporary. Your knowledge is going to be your wealth. Your knowledge is going to be your prosperity. Keep this in mind and continue your education till the last breath of you. That is my humble request. I wish Shastra the best in all its endeavors to become a temple of learning and excellence towards achieving the ideals of Viksit Bharat by 2047. Jai Hind, long live Mother Bharat. தாய் தாய்மொழி தாய் நாடு ஒருபோதும் மறக்கலாகாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
2: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையை தொடர்ந்து போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:44 திரை இசை கேட்கலாம். முதலாவதாக பாரதி திரைப்பட பாடல்.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

திரையில் அடுத்ததாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கே டி சந்தானம் வரிகளில் அகத்தியர் திரைப்பட பாடல்.

திரையிசையில் அடுத்ததாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாரதிதாசன் வரிகளில் பி. சுஷீலா பாடிய பஞ்சவர்ண கிளி திரைப்பட பாடல்.

திரை இசையில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய இரு துருவம் திரைப்பட பாடல்.

நேர்களை இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வலம் வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: செய்திச்சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும், இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள்தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள்தான் வந்து முன்னெடுத்து போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
2: இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
3: நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்று கருத்து கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்போ இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்போ இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில்களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போ இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ அல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாருனா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவார், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக

0: ஆக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம போதுமான அளவு இவர்களை இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது? பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ போதைப் பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்பட வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி. போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம் வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம். அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால் இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பல நாடுகளில் எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இது கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து தண்டனையாக வழங்குகிறார். அதனால முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கு. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கு. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம். அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்துதான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால் இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போ நீங்க வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்கா வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார் இதில்?
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னென்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், ஆன்மீக

0: அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடு மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போறோம். ஆனால் இந்த சிக்கலில் இருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யறது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
1: மாரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்,
0: ஆமா மாரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப் பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டுக் கொண்டு அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலிருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவ்வளோ எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தால வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்யப் போகிறார்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

பொழுதே ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:30. நேர்களை இப்போது திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக சங்கர் மகாதேவன் பாடிய

0: உதித் நாராயண் சுஜாதா மோகன் பாடிய காதல் நா சும்மா இல்ல திரைப்பட பாடலை கேட்டீர்கள்.
1: என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: திரைசை கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நேரம் 9:37. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆதலால் காதல் செய்வியர் திரைப்பட பாடலை கேட்போம். உதித் நாராயண் பாடியது.

0: நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நேயர்களே, நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:40:30 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பிள்ளை 101. திரிசி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக அலெக்சாண்டர் திரைப்படத்தினுடைய சூப்பரான பாடலை கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன், பவதாரணி, அனுபமா, சோபனா பாடியிருக்காங்க. கார்த்திக் ராஜா இசையல்.

0: என்ன
1: மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்.

திரையில் அடுத்ததாக கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவர் பாடியுள்ள பாடல் வைரமுத்து வரிகளில் காதல் மன்னன் திரைப்பட பாடல்.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் அமராவதி திரைப்படத்திற்காக பாலபாரதியின் இசையில் வைரமுத்து வரிகளில் அந்த பாடலை கேட்டீர்கள். நிர்ணயத்துடன் திரை இசை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கும் நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.

0: சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயராக யார் இருக்காங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், கன்னியாகுமரி.
0: சொல்லுங்க சார், முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா எனக்கு படத்துல வந்து பருவம் பார்த்து பாடல்
0: மருத நாட்டு வீரன் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. உங்க பாடலை விரும்பி கேட்டு ரசிக்கலாம். நன்றி. உங்க இணைப்பு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 10 மணி. ஆரம்பமாவது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களோட மனம் கவர்ந்த, மனம் விரும்பிய பாடல்களை இப்போதை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் பாடலை கேட்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 2907222. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் 8903252703.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேயர்களே, நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு உங்க, அதாவது உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசையோட காத்திருப்பீங்க. சரி, அழையுங்கள் நேர்களே, உடனே கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 உங்க விருப்ப பாடலை. இப்போது விருப்ப பாடலோடு இணைந்திருக்கும் நேயர், வணக்கம்.

0: நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம் அறிய ஆவல். உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
0: படம் பார்த்த மலையாளம் எங்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் பாடல் வேண்டும்.
1: ஓகே சார், உங்க விருப்பப்படல இப்போது கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 நன்றி.
0: இப்போக்கு நன்றி, வணக்கம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேர்லி நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் முகிலன் விளை பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நேரம் 10:10:30 ஆயிட்டிருக்கு. நிலா மற்றும் நேர்லை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர், வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
3: படம் உயர்ந்தவர்கள். அதுல இறைவன்
2: ஓகே. நீங்க உங்களோட விருப்ப பாடல் இதை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
3: நன்றி.

0: நிலாமுற்றம் நேர்களின் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: இதே கமலம் பாடல். என்னதான் இதயத்திலே
0: பாடலோட ராகத்தையும் மாத்திட்டீங்களா? ஓகே, இந்த பாடலை கேட்போம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இனிய இரவு பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நேரம் 10:20. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தூக்கம் அப்படியே கண்ணில் வந்தாலும் ஒரு நம்மளோட விருப்ப பாடலை கேட்டு தூங்கலாமே அப்படின்னு காத்திருக்கிற நேர்களே, நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் அவங்களோட விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். 2602-240-2902 இணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசியின் 8903-2-57309. ஒரு சிலர் வந்து சீக்கிரமே தூங்கிடுவாங்க இல்லையா, ஒரு

0: வந்து அப்படி 10 மணியான தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இப்போ உள்ள குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, 11 மணியான தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ நேர்கள் கூட காத்திருக்காங்க, ஒரு பாடலை கேட்டோம் அப்படின்னா கேட்டுட்டு தூங்கலாமே அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதாவது நாளைக்கு பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்கிறாங்க. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். சரி, நிலாமூட்டம் நேரலை நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம், அபுபக்கர், மேட்டுக்கடை.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: வால்மீகிலிருந்து தேவி ஸ்ரீதேவி.
0: சரி, உங்க விருப்பப்படி கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.

0: நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க பெண் தோழியரே, இது உங்களுக்கான நினைவு. நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் அப்படிங்கிற டைட்டில் தான் பேச போகிறீங்க. நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குமரி எஃப்எம் 101 கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:27 ஆயிட்டு இருக்கு. நிலாமுட்டம் நேரில் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக அப்படி முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: பச்சை விளக்கு. பாடல் ஒளிமயமானை
0: ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து ஷாலிகா அவர்களின் உரை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனிய பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த இனிய இரவு நேரத்தில் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 10:33 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் தன்னோட விருப்ப பாடல்கள் கேட்கறதுக்காக அவளோட காத்திருக்கிற நேர் யாரு? வணக்கம்.
1: இளமை தரும் இசை ஊற்று, கவிப்பாடும் இசை காற்று, குமரி பண்பலைக்கும் அன்பான சுவரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு.
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: உயிரிலே கலந்த திரைப்படத்தை பத்தி. அது வந்து பாலியின்
0: சார், உங்க விருப்ப பாடல் இதை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

நேரம் 10:40. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101.1 நிலாமுட்டம் நேரில் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நாளைக்கும் காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரில் நிகழ்ச்சி இருக்குது. உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் நாளை. அது மட்டும் இல்லைங்க, நாளை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் வலம் வர இருக்கு. நீங்க கடிதம் வாயிலாக எழுதி அனுப்பிய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில வலம் வரும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேர் வர்ற வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு குதூகலமான ஒரு பாட்டை கேட்டுட்டு வரலாம். அடுத்ததாக வருது தேவராட்டத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல், கேட்போம்.

0: மற்றும் நேரல் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: ஆண்டிவளையில இருந்து தங்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பாரதா பாடல்.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றிம்மா.

0: நேரம் 10:50. இது நிலாமுற்றம் நேரில் நிகழ்ச்சி. குமரி பண்பலை நூற்றில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராதா மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: நான் வாழ வைத்தேன் என்ற படத்தில் திரு தேரில் வரும் சிலையோ அந்த படம்.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 10:55. இது நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம நிகழ்ச்சியில இனி ஒரு நேருக்கு ஒரு பாடல் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1971 வெளிவந்த படம் சவாரி சமாரி, சிவாஜி நேசன் 150வது படம். அந்த படத்திலிருந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது என்ற ஒரு அற்புதமான பாடல குமரி வானொலியில அனைத்து அன்புடன் குடும்ப பாடல கேட்கட்டும்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார். உங்க பாடலை கேட்டு ரசிங்க.
1: நன்றிம்மா, நன்றி.

நேர்களை நிலாமுற்றம் நேர்களை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இனிய இரவு பொழுதில் இனிமையான நிகழ்வுகளோடு விழிமூடுவோம். புலரும் பொழுது உங்கள் கனவுகளை நனவாக்கும் பொழுதாக அமையட்டும்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் சிலர் தூங்கச் செல்லலாம், அல்லது வேலை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே நிகழ்ச்சிகளை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது

இதோ கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் டி ராஜேந்தர் இயற்றி இசமைத்தது. உயிருள்ளவரை உஷா படத்திற்காக இந்த வைகைக்கரை காற்றை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன், கேட்கலாமா?

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முள்ளும் மலரும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ வான வீதியில் இந்த வண்டி செல்கிறது, உங்கள் எண்ண ஓட்டத்தில் இந்த ராகமாய், இதோ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் உங்கள் மீது மெல்ண்டாய் வீசட்டுமே. அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ தென்றல் அடுத்து உங்களை தாளாட்டு வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழு கொண்டாட்டமாய் இந்த இரவு வேளையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்மத லீலை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ தலைவனும் தலைவியும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாம். எப்படி இப்படியாக

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து. வாழ்வில் நம் உறவுகள் எப்பொழுதும் நம் அருகில் இருக்க ஆசை, ஆனால் சில நேரங்களில் அது தொடர்கதையாகும் போது இன்பமும் துன்பமும், அப்படித்தானே? வாருங்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

உறவுகள் ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் குரலில் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ இந்த பாடல் உறவின் மேன்மையை சொல்லுமா?

நேயர்கள் இணைந்திருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கிஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். எம்ஜி வல்லவன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ பூமேல வீசும் இந்த பூங்காற்று உங்கள் செவிகளிலும் வீசட்டுமே. எப்படி? இதோ இப்படி.

என்ன நேயர்களே, அந்த பூங்காற்றின் சுவாசத்தை முகர்ந்தீர்களா, அல்லது நேசித்தீர்களா, அல்லது இசையோடு ரசித்தீர்களா? அடுத்து வரும் பாடல் ஒலித்து குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. சிதம்பரநாதன் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் தூரல் நின்னு போச்சு. இதோ ஏரிக்கரையிலிருந்து இந்த பூங்காற்று வீசுகிறது உங்கள் உள்ளங்களில்.

நேர்களை, நேரம் இப்பொழுது 11:34. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.

இதற்கு முன்பதாக ஒலித்த அந்த பாடலின் படம் தூரல் நின்று போச்சு. அடுத்து இதோ அடுத்து வரும் பாடல் மூன்றாம் பிறை படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தாலாட்டை மறக்கத்தான் முடியுமா, இல்லை கேட்காமல் இருக்கத்தான் முடியுமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டுக்கிற போஸ்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நான் சில நிமிடங்கள் காத்திருக்கின்றேன். சில நேயர்களை ஒரு பாடலை கேட்ட பிறகு பதிவிட்ட நேயர்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? சில நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். இது மூடுவணி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த பொன்னிலவின் இசையை கேட்கலாமா?

ஒவ்வொரு நேயர்களும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், பர்வதவர்த்தன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் ஒழித்த பாடல்களின் வரிசையை அழகாய் பதிவிட்டு பாராட்டுக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ரங்கராஜன் தியாகராய நகரிலிருந்து ஆரம்ப பாடல் அருமையான தேர்வு என சொல்லி தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை அசத்தல் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கவுந்தம்பாடி சென்னியப்பன் அவர்கள் மனசு வாங்கும் பாடல்கள் சூப்பர் என நன்றி தெரிவித்திருக்கின்றார். அம்பத்தூர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடல் முதல்வரையை பதிவிட்டு நன்றி சார் என பதிவிட்டு இருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்திக் அவர்கள் பாடல்களில் நாங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள் அமர்ந்து பேசிய ஆலமரத்தடி நான்கு வழி சாலையாய் மீன் பிடித்துவிட்ட குளம் மாடி வீடாய் உயர்ந்த யாருமற்று பயமூட்டும் மரங்களின் இலைகளிலிருந்து சலசலக்கும் சலசலப்பும் காணாமல் போனது. எத்தனையோ மாற்றங்களிலும் காலங்கள் உருண்டோடிய பின்பும் தனித்தனி பாதைகளில் நாம் பயணித்த பின்பும் அந்த காதல் நினைவு இப்போது சந்தித்தாலும் நம் விழிகளில் வந்து வந்துதான் போகச் செய்கிறது என்று சொல்லி கவிதை நடையாய் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் வழக்கப்போல் மாதவரம் வீரராகவன் அவர்களும் மனசே நீ கொஞ்சம் மயங்கிவிடு, மகிழ்ச்சியுடன் பண்பலையில் கலந்துவிடு, மனதில் பாடல்கள் பதித்த பின் நித்திரையை மறந்துவிடு, வானில் உலவும் நிலவின் ஒளியில் வானொலியில் மிதந்து வரும் இன்னிசையை ரசித்துவிடு, இரவில் மயங்க வைக்கும் ராகங்களை இதயத்தில் நிலைக்கவிடு, இனிய தொகுப்பில் கலந்து மனதை இரண்டர கலந்துவிடு என்று சொல்லி மனசு மயங்கும் என்று கேட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வலங்கைமான் துரை என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் இந்த அமைதியான இரவு நேரத்துக்கு பொருத்தமாக ஒவ்வொரு பாடல்கள் வழங்கும் மனசு நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். ஏழுக்கிணர் அபுதாகி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும் இனிய இரவு வணக்கம் உறவுகள் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களும் அருமை என்று சொல்லி ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதே போல புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்களும் நிகழ்ச்சியின் நல்லுள்ளங்களுக்கு எனது இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க என சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது நிகழ்ச்சி சிறப்பு தான் என்று சொல்ல வேண்டும். அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இந்த பாடல் இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிரியா.

யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி ஒழித்த அந்த பாடலை கேட்டும் அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். கங்கை அம்மன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் ஒழிக்கின்றது உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இரட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. கே ஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், மு மேத்தா இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ. நானும் இப்படி சொல்லத்தான் ஆசை. சரி, நீங்களே சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் இந்த பாடலை கேட்கும்போது

0: நேயர்களே, இதுவரை மனசமயம் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.